வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக அவைத் தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அல்லேகர் பதவி பிரமாணம் செய்தார்.

0: வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் அவர்களுக்கு தமிழக தேசிய பேரவை தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பி முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மின்சார கட்டண உயர்வு நாளை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகின்றது. தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற பகுதியில் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கியூபெக் மாகாணத்தில் புதிய டிஜிட்டல் ஹெல்த் டேஷ்போர்ட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் விமர்சனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்திற்கு ஈரான் தனது பதிலை பாகிஸ்தான் வழியாக அனுப்பியுள்ளது. அதேவேளை அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்ரோஃப் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கர்த்தர் மன்னருடன் சந்தித்து போர் நிலைமை குறித்து ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: CMR தமிழ் HD 101.3.
0: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 13 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 10 °C காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 5 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 3 °C, செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமையும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4422 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பாடல் இதய முரளி திரைப்படத்திலிருந்து தமனுடைய இசையமைப்பில் உவக்கினுடைய வாரிகளில் டி ராஜ் மற்றும் சத்யா ஆதித்யா குரலில்

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22 அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாசனுடைய குரலில். ஒழிக்கும் நேரம் 8:21.
2: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீயா.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: வலிக்கும் இந்த பாடல் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து ரஹ்மானினுடைய சிம்பிள், பா விஜயனுடைய வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: வணக்கம். இந்த பாடல் கலக தளவன் திரைப்படத்திலிருந்து பிரியனுடைய வரிகளில் மது ஐயரனுடைய குரல். வணக்கம். நேரம் 8:33.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222. 416-700-2222.
0: J.CA.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் குயின் சார், நான் எப்படி இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் குயின் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறது இன்று எப்பொழுது உங்களுக்கு?
1: வேலை முடிந்து வீட்டு வந்தாச்சு. இனி சிஎம்ஆரோட
0: தான் இனி சொல்லுங்க. நல்லது. என்ன பாடல் தெரிவு?
1: பாடல் வந்து ஜெயங்கொண்டான் படத்திலிருந்து நான் வரைந்து வைத்த ஓவியம்.
0: ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வலைக்கும் இந்த நேரம் 8:39 நிமிடம்.

வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: பழக்கம் இது பாடல் காக்க காக்க திரைப்படத்திலிருந்து கே கே மற்றும் சுனித்ரா.

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: செய்தி வாசிப்பது ரதி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மது களஞ்சியம் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் விஜய் 13வது முதல்வராக பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்வு செய்வதில் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடாவின் இளைஞர்கள் மற்றும் சிறார்களை இலக்காக கொண்ட புதிய வகை இணைய தீவிரவாத அச்சுறுத்தல் உருவாகி வருவதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது. மே 18 முள்ளி வாய்க்கால் இனவழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை வரை பயணிக்கும் யாழ்தேவி கடுகதி தொடர்ந்து சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை காலை கூடுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக அவைத் தலைவராக கருப்பையா இன்று பதவியேற்றார். சோழவந்தான் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெற்றி பெற்ற அவருக்கு ஆளுநர் அல்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டொரண்டோவில் நடைபெற்ற 2025-26 குளோபல் ப்ரோசஸ் ஆக்ஷன் சம்மிட் நிகழ்வில் உலகம் முழுவதிலுமிருந்து அரசியல் தலைவர்கள் மற்றும் கொள்கை நிபுணர்கள் பங்கேற்றனர். அட்லாண்டிக் பெருங்கடலில் சிக்கியுள்ள MV ஹோண்டாஸ் உல்லாச கப்பலில் ஆன்டிவைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழக தேசிய பேரவை தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பி முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் மின்சார கட்டண உயர்வு நாளை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகின்றது. தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற பகுதியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கியூபக் மாகாணத்தில் புதிய டிஜிட்டல் ஹெல்த் டேஷ்போர்ட் திட்டம்

0: அந்த தூதர் ஸ்டீவ் விட்காவ் மற்றும் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கர்த்தார் மென்னருடன் சந்தித்து போர் நிலைமை குறித்து ஆலோசித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தாம் ஈழத்தமிழர்களின் வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைக்கும் அனைத்து விசாரணைகளுக்கும் தாம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் சி ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் கடன் சுமை குறித்து முதல்வர் சி ஜோசப் விஜய் வெளியிட்ட கருத்துக்கு பதிலளித்த முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் மாநிலத்தின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருப்பதாக தெரிவித்தார். 764 மற்றும் மீனியாக் மார்டன் கட் போன்ற இணையதள குழுக்கள் மூலம் இளைஞர்கள் தீவிரப்படுத்தப்படுவதாகவும் இக்குழுக்கள் சமீபத்தில் கனடாவில் பயங்கரவாத அமைப்புகளாக பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் உளவு மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் கியூபா கடற்கரை பகுதியில் ஒட்டிய பகுதிகளில் நடமாட்டத்தை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: CMR தமிழ் HD 101.3.

0: இந்தியாட செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 12 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 10 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 5 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 12 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 12 பாகையில் காணப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை மதியம் வரை, நாளையில் இருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் 11 மணி வரை இதே ராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியை நான் கொன்று

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. அவள் என்றும் எங்கள் விடியலின் போது உறங்கிக் கொண்டு இருந்ததே இல்லை. அவள் என்றும் எங்கள் விடியலின் போது உறங்கிக் கொண்டு இருந்ததே இல்லை. என் உலகில் நம்பிக்கை, அன்பு, கருணை என்ற சொல்லுக்கு அடையாளம் என் அன்னையை தவிர வேறு யாரும் இல்லை. என் உலகில் நம்பிக்கை, அன்பு, கருணை என்ற சொல்லுக்கு அடையாளம் என் அன்னையை தவிர வேறு யாரும் இல்லை. அவள் என்றும் எங்கள் நலன் விரும்பி சுயநலம் இல்லாத நலம் விரும்பி. அவள் என்றும் எங்கள் நலன் விரும்பி சுயநலம் இல்லாத நலன் விரும்பி. அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMR தமிழ் HD-யின் இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: விஜய் அவர்களுக்கு என்ன நல்வாழ்த்துக்களை
1: தெரிவித்து
2: அம்மா உன் கருவறையில் 10 திங்கள் உள்ளின்றேன். அம்மா உன் உதிரத்தை தந்து கருவறையில் வளர்ந்தேன். அம்மா உன் கருவறையில் அதை நீ செய்யும் பொழுது நீ அதை சந்தோஷமாக ஏற்று புன்னகைப்பாய். உன் சத்தம் என் காதில் விழுந்தது. அம்மா கருவறையிலிருந்து ஒளி வந்தேன். 10 திங்களின் பின் நான் கண்ட முதல் தெய்வம் நீதான் அம்மா. கண்கண்ட தெய்வம் நீதான் அம்மா. அம்மா உதிரத்தை பாலாக்கி எனக்கு ஊட்டி வளர்த்தாய். அதை நான் அந்த நாள் முதல் காலடி வைத்து நடக்கும் பொழுது என்னை தூவி பயிற்சி சாய். அம்மா நான் காலை பாடசாலைக்கு போகும்போது கொண்டு சென்று எனக்கு பாடம் சொல்லி தந்தாள். அம்மா நீ உன்னை உருக்கி என்னை பெரியவனாக்கி வாழ்வு தந்தாய். அம்மா உன் சத்தம் தான் என் உடல் முழுக்க ஓடுகின்றது. நீதான் கண்கண்ட தெய்வம். அம்மா உன் உயிர் உள்ளவரை உன் நினைவாகவே நான் வாழ்வேன். நீதான் என் கண்கண்ட தெய்வம். உன் நினைவாலே தான் வாழ்கின்றேன் என்று முடிக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு எழுதிய கவிதையா? வாழ்த்துக்கள். ஆமா, அம்மாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லலாம். சொல்லிக்கொண்டே போது வார்த்தைகள் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பாக கடல் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு உறவு தான் அம்மா. ஆமா,
2: உண்மைதான்.
1: கண்டிப்பாக அப்படி அழகான ஒரு கவிதை வடித்தீர்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியும்
2: எனக்கு? நியூ படத்துல இருந்து காலையில் தினமும் அழந்ததும் உன் முகத்தை பார்ப்பேன்.
1: நல்ல பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: என் முகத்தை பார்க்க நீதான் என் தெய்வம் என்று அந்த பாட்டு.
1: உன்னிக்கிசன் பாடிய பாடல் வருகின்றது. நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. ஆமாம், அதற்கு முதல் வந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் என்கின்ற விஜய் அவர்களுக்கு CMR குடும்பம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்கும் இந்த பாடல். உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய பாடல் ஒழிக்கும் இந்த நேரம். 9:20.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தேவி. தெரிவி
1: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி
2: நன்றி.
1: சொல்லுங்கள், உங்களுடைய கவிதை கேட்போம். சொல்லுங்க.
2: தன்னொடு ஒன் நிலவே தாயே, தலை நடை தந்தாய் நீ. தன்னொடு நிலவே தாயே, தலை நடை தந்தாய் நீ. மண்ணியல் தண்ணில் என்ன மலையென பொழுந்தாய் அன்பை. மண்ணியல் தண்ணில் என்ன மலையென பொழுந்தாய் அன்பை. விண்ணிலே கதிரோ நொழியே, விடியலில் ஒளிரும் நீனை. கண்ணியமாக வாழ்ந்து கருத்திரம் இறைந்தேன் என்றாள். கருவிலே உயிர் நீ கொடுக்க கனிந்தவள் ஐயிரு திங்கள். இருளிலும் வெளியிலும் நின் இருகரம் பற்றிக் கொள்வாய். மறுகிடும் போது தோளில் மலையென தாங்கிக் கொள்வாய். நான் மறுகிடும் போது தோளில் மலையென தாங்கிக் கொள்வாய். அருளுடன் துணிவும் பணிவும் அன்னையே உந்தன் பெருமே. மானிடம் நேற்று தெய்வம் மலரடி சேர்ந்த போதும், மானிடம் நேற்று தெய்வம் மலரடி சேர்ந்த போதும், காணிடம் எல்லாம் என்றும் கலந்துமே இருக்கும் உருவம். காணிடம் எல்லாம் என்றும் கலந்துமே இருக்கும் உருவம். அன்னையர் தினமாம் என்று உம்மை அனைத்து மகள் அழங்கும் கண்ணின வளர்த்த மகளின் காதலின் வாழ்க்கை தாயே. அன்னையர் திருமாம் என்று உண்மை அனைத்துமே மகள் அழங்கும் கண்ணின வளர்த்த மகளின் காதலின் வாழ்த்து தாயே. நன்றி.
1: வாவ், அழகான ஒரு கவிதை வடித்தீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நல்ல வரிகள் போட்டு அழகான கவிதை. நன்றி. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு தென்மேற்கு பருவ காட்டு படத்துல இருந்து கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே.
1: ஆமா, பாடலும் ஒரு நல்ல பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து வைரமுத்துவின் வரிகளில் வந்த பாடல். விஜய் பிரகாஷினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம். 9:26.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறேன் குயின்சன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லமா மாலிசியா இருக்கிறோம்.
3: சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை நாங்க கேட்போம். சொல்லுங்க.
4: கவிதைக்கு முதல் உங்களுக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி. சொல்லுங்க.
4: சின்ன ஒரு கவிதைதான். அதிலும் முன் அழகு சற்று கூடுதலான ஒரு படி மேலே அழகு. அழகுக்கு இலக்கணம் படைத்தவர்கள் 1000 பேர். ஆனால் உன் அழகுக்கு ஒருவரும் இலக்கணத்துக்குள் அடைத்து விட முடியாது. போதை ஏற்று முன் 2 கண்களும் மீன்கள் என்பேன். உன் நீளமான கூந்தலை கண்டால் அந்த கார்மகம் கூட அழுதுவிடும். பிரமனை பார்த்து நான் வியந்து பார்க்கும் அதிசி அழகி நீதான் அடி. அவ்வளவு.
3: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
4: நன்றி. தான்
3: அழகான கவிதை. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
4: லவ் டுடே படத்துல என்ன அழகு, எத்தனை அழகு,
3: எத்தனை அழகு.
4: நன்றி,
3: வணக்கம். 9:34

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் காந்திகேசன் ராஜி. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லமா இருக்கிறேன். கொஞ்சம் சத்தமா கேட்கும்.
1: பரவாயில்லை, சொல்லுங்க.
2: கண்கள் பார்த்த முதல் ஊதியம், சைக்கிள் வருடிய முதல் சாவியம், உதவுகள் உச்சரித்த முதல் வாக்கு, இல்லம் உணர்ந்த முதல் பாசம், அதுவே தாயின் நேசம். தனியாக போராடும் போது தான் உணர்கிறேன் என்னை பெற்று வளர்த்த அம்மாவின் வழிகளையும், என்னை சுமந்து சென்ற அப்பாவின் வழிகளும். நன்றி.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி.
1: நன்றி.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் Mega Sale. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய இரா வணக்கம், நான் பிரசாதம் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. என்னுடைய புண்ணிய வரி அம்மாக்காக இந்த கவிதை சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: மௌன ஒளியால் இறைவன் செதுக்கிய மகா காவியம் நீ அம்மா, ஆகம ஒளியால் அகிலம் விரைந்த உயிர் ஓவியம் நீ அம்மா, தாய்மை என்ற சொல்லே பிரபஞ்சம் படிந்திடும் புனித வேதம், 10 மாதங்கள் உன் கருப்பை என்னும் தவமான ஆலயத்தில் என்ன நீ சுமந்ததல்ல, உன் உயிரையே மெதுவாக உருக்கி எனக்கொரு உருவம் தந்தாய், உன் குருதியின் சிவப்பு ஒளியில் நான் உயிர் தீபமாய் மலர்ந்தேன், உன் இதய துடிப்பின் இனிய இசையில் என் முதல் சுவாச தாளாட்டு கேட்டது, நான் வளர வளர நீ எண்ணற்ற இரவுகளை இழந்தாய், உருண்டு படுக்க முடியாமல் ஒவ்வொரு மூச்சும் மார்பின் மலையாக கணத்திருந்தும் சிரித்த முகத்துடன் என்னை சுமந்தாய், 36 மடங்கு உயிர் புழக்கும் பிரசவத்தின் எலும்புடைக்கும் வலியையும் என் குழந்தை என்ற ஒரே சொல்லுக்காக புன்னகையோடு தாங்கினாயே அம்மா, வேறெந்த பரிசும் தேவையில்லை, உன்னை அம்மா என்று அழைக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு மிகப்பெரிய வரம், என் பிஞ்சு கால்களால் உன் கருவறையை உதைந்த போது கூட அந்த வழியை தாய்மையின் இசையாக்கினாய், அதனால்தான் அம்மா உன் தியாகத்தின் முன் தெய்வங்கள் கூட மௌனமாக தலைகுனிகின்றன, உன் வயிறு வெறும் சரியல்ல அம்மா, உயிர்களை உருவாக்கும் புனித யாகசாலை, உன் உதிரத்தை அமுத பாலாக்கி என்னை வளர்த்தாயே அம்மா, அன்று நீ சுவாசிக்க திணறிய நொடிகள் தான் இன்று நான் சுவாசிக்கும் உயிர்காற்று, என் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் ஒளி தீபம் நீதானம்மா, தன் உயிரை உருக்கி இன்னொரு உயிரை உருவாக்கும் ஒரே அதிசயம் தாய்மை, கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாததான் அம்மா அந்த உருவத்தில் அன்பாக பிறந்தான், ஒரு குழந்தை பிறக்கும் அந்த நொடி ஒரு தாய் மறுபிறவி எடுக்கிறாள், தன் வழியை சிரிப்பாக மாற்றி தன் கண்ணீரை அன்பாக மாற்றி தன் உயிரையே பிள்ளையின் நிழலாக வாழ்கிறாள், அதனால்தான் அம்மா உன் காதலியில் விடும் ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு பிரார்த்தனை ஆகிறது, என் வாழ்வின் சரித்திரம் உன் கலைந்து போன வரலாற்றில் எழுதப்பட்டது அம்மா, தன்னுயிர் தந்து உன்னியில் காக்கும் தாய்மை, அகிலத்தில் ஈடுநேற்ற புனிதமான மகா தவம் தாய்மை, அம்மாவை போற்றி வணங்குவோம்.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு அழகான வரிகள் சேர்த்து ஒரு கவிதை. வாழ்த்துக்கள்.
2: மிக்க நன்றி.
1: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: குமரில் இருந்து நீயே நீயே நானே நான் அந்த பாடல்.
1: ஸ்ரீகாந்த் அவர்கள் பாடிய ஒரு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: வழக்கம். இந்த நேரம் 9:47.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் 10:30 வரை உங்களுடைய வாக்கள் பதிவிடலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னி மீனன் குரல். ஒழிக்கும் நேரம் 10:02.

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: சிஎம்மா தமிழ் எஸ்டியின் இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து மண்ணில் இந்த காதல் என்ற பாடல். இரண்டாவது குருவி திரைப்படத்திலிருந்து தேன் தேன் தேன் என்ற பாடல். மூன்றாவது மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்திலிருந்து என் உயிரே என் உயிரே என்ற பாடல். நான்காவது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஜீன் திரைப்படத்திலிருந்து எனக்கே எனக்காக என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். முதலாவது வந்து கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து மண்ணில் இந்த காதல் என்ற பாடல். இரண்டாவது குருவி திரைப்படத்திலிருந்து தேன் தேன் தேன் என்ற பாடல். மூன்றாவது மாலை பொழுதின் மயக்கத்தில் இத்திரைப்படத்திலிருந்து என் உயிரே என் உயிரே என்ற பாடல். நான்காவது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கே எனக்காக என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து SBB குரலில். ஒழிக்கும் நேரம் 10:09.

0: சிஎம்மட்டமலே ஸ்ரீ நிதியராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, பாட்டு கேட்கல, எனக்கு பாட்ட சொல்லுங்க ப்ளீஸ்.
0: கண்டிப்பாக. முதலாவது கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து மண்ணில் இந்த காதல் என்ற பாடல். இரண்டாவது குருவி திரைப்படத்திலிருந்து தேன் தேன் தேன் என்ற பாடல். மூன்றாவது மாலை பொழுதின் மயக்கத்தில் இத்திரைப்படத்திலிருந்து என் உயிரே என் உயிரே என்ற பாடல். நான்காவது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கு எனக்காக என்ற பாடல்.
2: முதலாவது என்ன பாட்டு?
0: முதலாவது கேளடி கண்மணியில் இருந்து.
2: நன்றி நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: ஒன்றும்
0: நான்கும். நன்றி
3: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
0: முதலாவது ஐந்தாவது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் காந்தி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
5: நாலு ஐந்து ஒன்று.
0: நான்கு ஐந்து ஒன்று. நன்றி
5: நன்றி. வணக்கம்.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து மண்ணில் இந்த காதல் என்ற பாடல். இரண்டாவது குருவி திரைப்படத்திலிருந்து தேன் தேன் தேன் என்ற பாடல். மூன்றாவது மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்திலிருந்து என் உயிரே என் உயிரே என்ற பாடல். ஐந்தாவது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கே எனக்காக என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 நீங்கள் வாக்கள் பதிவிடலாம். அழைக்க தொலைபேசி எண் 4164462222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், நான் கலியவர்தன் கேக்குறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
6: எனக்கு 4 5 1
0: 1. நன்றி,
6: வாய்ப்புக்கு நன்றி தங்கஜி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சிவலிங்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: 4
0: 4
7: 5
0: 5 நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து ரூப்குமார் மற்றும் திப்புவின் குரலில்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நிதி ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், சொல்லுங்க.
1: 5 5 2 1 2 1.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: 4 2 1 4 2 1.
0: நன்றி
2: நன்றி.
0: ஆமா, முதலாவது கேளடி கண்மணி திரைப்படத்தில் இருந்து மண்ணில் இந்த காதல் என்ற பாடல். இரண்டாவது குருவி திரைப்படத்தில் இருந்து தேன் தேன் தேன் என்ற பாடல். மூன்றாவது மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்தில் இருந்து என் உயிரே என் உயிரே என்ற பாடல். நான்காவது அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல். மற்றும் ஐந்தாவது ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து எனக்கே எனக்காக என்ற பாடல். இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4 6 6 4 4 6 2 2 2.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ். HD
2: தமிழ். HD
4: தமிழ் எஸ்டியின் இதயராக்கம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்கள் வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கேளடி கண்மணி திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபியினுடைய குரல் ஆலிக்கும் இந்த நேரம் 10:31 நிமிடம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி குரலில் ஒழிக்கும் நேரம் 10:36.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200
0: இதயராகம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து TMS குரலில் உழைக்கும் இந்த நேரம் 10:44 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மார்க்கெட் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மார்க்கெட் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மார்க்கெட் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மார்க்கெட்டை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இந்த பாடலுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் மற்றும் இதயராக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 63, இடுக்கண் அழியாமை. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும். விடாமல் துன்பங்கள் மேன்மேலும் வந்தாலும் நெஞ்சம் கலங்காதவனுக்கு நேர்ந்த துன்பமானது தானே துன்பப்பட்டு அவனிடமிருந்து விலகி போகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள்.

0: ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 646-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

ஏய் கஜா, கம்மியா குடுறா. லா வந்துட்டு ரெடி. ஏய் எவனா சப்ளைரா? லேட்டா வந்து

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-5-6-6-7-7-2-7-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: கேட்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
4: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சில் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: உங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
3: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadei vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லம்
5: இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4761-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

சச்சின்ஹ சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்புருக குட்

பங்ககனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபாதம் பாஸ்வானுதேதி விகச

ஆஶ்ரயந்தி தவ வேங்கட சுப்ரபாதம். ப்ரஹ்மாதயசுரவராசமஹர்ஷயஸ்தே சந்தஸ்தநந்தன முகாஸ்தவ யோகி வர்யாஹ தாமாந்திகே தவ ஹிமங்கள வஸ்துஹஸ்தாஹ ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். லக்ஷ்மி நிவாச நிரவத்ய.

சதுர்முக ஷண்முக பஞ்ச முக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே அதிவேலதயா தவ துர்விஷஹைரனு வேல கிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ரிஷசைலபதே பரயா கிருபயா பரிபாகி ஹரே அதிவேங்கட

சதகோடி விருதாஸ்மர கோடி சமாத் ரதிவல்லவிகாபிமதா சுகதாத் வசுதேவ சுதான்ன பரங்கலயே அபிராம குணாகர தாசரதே ஜகதேக தனுர்தர தீரமதே ரகுநாயக ராம ரமேஷ்.

ராஜ தமோ மிகிரம் மகனீயமகம் ரகுராம மயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா வெங்கட

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷான சேஷாம் விஹிதான் கரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷ

பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்தல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தன தவத்தல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஆனூபுரார்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ சமசன்னிவேஷௌ சௌம்யௌ சதானுபவனேபி நவானுபாவ்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்யோ விகாசி சமுதித்வ ரசாந்திர ராக சௌரப்ய நிர்பர சரோருப சாம்ய வார்த்தாம் சம்யக் சுசாஹஸ பதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ரேகாமயத்வஜ சுதாகலசாத பத்ரவஜ்ஜாம்புருகல்பகசங்கச்சக்ரைஹி தௌர்யைரலங்கிருத தலௌபர தத்வசின்ஹைஹி ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. தாம்ரோதரத்யுதி பராஜித பத்மராகௌ பாஹ்யை மகோபிர விபூத மகேந்திர நீலௌ உத்யன்னகாம்ஷு விருதஸ்த சசாங்க பாசௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் சம்பாஹனேபி சபதிக்ரம மாததானௌ காந்தாவவாங்மனசகோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. லக்ஷ்மீமகீததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோரம்ருதாய மானௌ. ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன. சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன. சௌமியோபயந்த முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

மங்களாபரணாங்கயே மங்களானாம் நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா சர்வசேதசாம்.

கிருபையாதிஷதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். தயாமிருத தரங்கிண்யாஸ்தரங்கைரிவ சீதளைஹி அபாங்கை சிஞ்சதே விஷ்வம் வெங்கடே.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள்.

ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: ஜி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: Everything okay? No problem.
0: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
10: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
8: CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD Asian Textiles in Mabaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians மெகா சேல். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மே 11 மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான், ஆர்ஜே ராஜ் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் போகிற ஒரே டைலாக் தான் நானும் சொல்லிட்டேன். இன்னைக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்குது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு ஃபோன் எடுத்து 416-6444-6222 இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க போகிறீங்க. இன்றைக்கும் ஒரு தலைப்பு வச்சுருக்கோம் பேசுகிறதுக்கு, ஜாலியாக 2 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்ப பாடலை கேட்டீங்க அப்படின்னு அந்தரத்துக்கு தயாராக இருக்கேன். சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். சூப்பராக ஜாலியாக பேசுகிறதுக்காக நீங்களும் வந்து கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
1: ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கின்றது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய்க்கு இலங்கை தமிழரசுக் கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இயங்கும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேள் தான் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தன் மீதான குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து மேலும் அறிந்து கொள்ள முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹண்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகப்படும் பிரிட்டிஷ் நாட்டவர் ஒருவருக்கு உதவுவதற்காக பிரிட்டிஷ் ராணுவ மருத்துவ படைப்பிரிவு அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் டா ஹுன்ஹாவில் பாராசூட் மூலம் தரையிறங்கியிருக்கின்றது. நைனாதீவு ரஜமகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 88 அடி உயரமுடைய புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு 2 நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடரான வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தியகரா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கல்வியை சிதைப்பது மட்டுமல்லாது வடமாகாண கல்வியை முழுமையாக சிதைக்கும் நிகழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு வடமாகாண ஆளுநர் உடந்தையாக இருக்கின்றார் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபச்செயலாளர் தீபன் திலீசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமையினை கருத்தில் கொண்டு தற்பொழுது நடைமுறையில் உள்ள அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த பாதையில் 2 ஜெலட்டின் குச்சிகள் சிக்கியுள்ளமை தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய மண்டல காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படிதான் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல் வெளியிட்டிருக்கின்றார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு அதில் புதிதாக 6 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கக் கோரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. நவீன காலத்தில் மக்களும் அரசாங்கங்களும் எதிர்கொண்டு வரும் கவலைகளுக்கு ஒரு தீர்வாக கனடா புதிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டுமென்றும் பழைய நிறுவனங்களை மறுவடிவமைக்க வேண்டுமென்றும் பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் ஒன்டாரியோ லிபரல் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் முயற்சியில் போட்டியிட்ட லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எர்ஸ்கின் ஸ்மித் தோல்வியுற்றிருக்கின்றார். மத்திய அரசின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு இதுவரை பரிந்துரைக்கப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு திட்டங்களின் பட்டியலில் கனடாவின் வடக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த திட்டங்களே மிக அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய குடியேறிகளை இலக்காக கொண்ட புதிய தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹங்கேரியுடன் தொடர்புடைய பல மாதகால தடைகளுக்கு பிறகு ஒரு அரசியல் உடன்பாடு எட்டப்படலாம் என்று அந்த அமைப்பின் உயர் தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போர் இன்னமும் முடிவடையவில்லை என்று தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பு அந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியிருக்கின்றார். காசா நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் குழுவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்ததை தொடர்ந்து அதில் பயணித்த இரண்டு வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேல் நாடு கடத்தியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரு உரிமைக்குழு இந்த நடவடிக்கையை ஒரு குடிமக்கள் பணியின் மீதான தண்டனை தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றது. லெபனானைச் சேர்ந்த போராளி அமைப்பான ஹெஸ்புல்லா ஃபைதர் அல் ஃபஹானி பகுதியில் உள்ள வீட்டுக்குள் அமைந்திருந்த இஸ்ரேலிய ராணுவ நிலையை தங்கள் போராளிகள் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புது வரலாறை நோக்கி போயிட்டு இருக்கிற தமிழகத்துடைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. முதல்ல எல்லாருக்குமே வந்து நேத்து முக்கியமான ஒரு நாள் பெண்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து பிலேட்டட் மதர்ஸ் டே விஷஸ். எல்லா அருமையான அம்மாக்களும் சரி, தாய் உள்ளம் கொண்ட ஆண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து மதர்ஸ் டே விஷஸை சொல்லிட்டு, நம்ம நேயர்களில் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்வீட் மாம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பெஷல் விஷஸை சொல்லிடுவோம். முதல்ல அதுதான் வந்து நான் கொண்டு வந்த விஷஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஈகோ அவேர்னஸ் டே அப்படின்னு, அந்த ஈகோவை இருக்க

அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்றது வந்து ஆக்சுவலி ஒரு ஈகோ. பட் இது வந்து பாசிட்டிவ் ஈகோவாக வந்து இவங்க அதை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஈகோ அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, எப்படி உங்களை மற்றவங்க மரியாதை கொடுத்து உங்களை பார்க்கணும், நம்ம போகிற போக்கில் அப்படியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து ஸ்மைல் கூட பண்ணாமல் அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு ஒரு கேவலமாக அவங்கள பார்த்துருப்போனா எப்படி இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கிராஸ் பண்ணுவோம், அவர் வந்து இந்த ஹோம்லெஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெக்கர்ஸ், இவங்களெலாம் பார்க்கும்போது சுத்தமாக வந்து ரெஸ்பெக்டே இருக்காது அவங்க மேலே. அப்படி போகாமல் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இந்த ஈகோ வச்சுக்கிறது வந்து நல்லது, அப்போ தான் உங்களை நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்றத ஒன்று வலியுறுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து முக்கியமான ஆள் என்னென்னா, ஈட் வாட் எவர் யூ வாண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள், அதான் சீட் டே தான் அது. இப்போ நாம் என்ன இந்த நாளில் தான் வந்து எதை வேணால் சாப்பிடுவோமா, நான் எப்போ நினச்சாலும் என்ன வேணால் சாப்பிடுவோம்டா நீ யாரா கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய நேர் மதன்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய டேவே அப்படி தான் ஆரம்பிக்குது. எது யாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறனோ அதை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியே வந்து சுற்றிட்டு இருக்கிறவர் அவர். அவருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டேலாம் அவசியமே கிடையாது. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டே அப்படின்னே வந்து ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்தியாவில் வந்து இந்த டெக்னாலஜி டே அப்படிங்கிறதுல எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்துருக்குது. அதில் வந்து நெகட்டிவான விஷயமும் இருக்குது, பாசிட்டிவான விஷயமும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிப்பு வந்து பயங்கரமாக பேசப்பட்டது, ஆனால் அதுதான் வந்து இந்த உலகத்தோட அழிவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் கண்டுபிடிப்பாக இருந்தது. ஆனால் அது தவிர இப்போ வந்து உங்களுக்கு ஏஐ, ரோபாட்ஸு, ட்ரோன்ஸு, வீட்டில் இருக்கிற சிசிடிவி, உங்கள் செல்ஃபோனில் ஆரம்பித்து ஒவ்வொரு சின்ன சின்ன டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறது. இப்போ கார் வாஷ் அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம உட்காந்து எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவணும், இப்போ போய் நின்னால் அப்படியே வந்து மெஷின்ஸ் வந்து கழுவி விட்டுட்டு போயிடுது. நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு வாழ்க்கை, ரொம்ப சுலபமாகிடுச்சு வாழ்க்கை. முன்னே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஒரு ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஐயோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீணாக போயிருமே அப்படின்லாம் இப்போ எதுக்குமே யாருமே எந்த கவலையும் பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் சாய்ஸஸும் வந்துருச்சு. முன்னே வந்து பெரிய பெரிய ஆப்ஷன்ஸே கிடையாது. நீங்கள் வந்து இவ்வளோதான் உணவு இதுதான் சாப்பிடணுன்னா அன்றாடம் நிறைய நம்மளுடைய எங்கள் தாத்தா பாட்டியே கேள்விப்பட்டிங்கன்னா ஒரே மெனு தான், 20 வருஷம் ஒரே மெனுவெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. வெறும் ரைஸு அவ்வளோதான், அது கூட ஏதாவது ஒரு கிரேவி இவ்வளோதான், 3 வேளையும் அதே தான் போயிருக்கு. 20 வருஷம் தொடர்ந்து ஒரே மெனுவை சாப்பிட்ட ஆட்கள்லாம் இருக்குது. எப்போயாவது பண்டிகை நாட்களில் மட்டும்தான் ஸ்பெஷல் ஐட்டம் வரும், மற்றபடி அன்றாட வாழ்க்கையில் ஒரே விஷயத்தை சாப்பிட்டு வளர்ந்த காலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ஜென்ரேஷன் இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற பீரியட் தான் வந்து மோஸ்ட் ரோசியஸ்ட் பீரியட், அதாவது கலியுகத்துடைய பெஸ்ட் இறால நம்ம இருக்கோம். நீங்கள் கேட்குறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது இது பிடிக்கலையா அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே போய் நோ எனக்கு இது பிடிக்கல, இந்த வாத்தியார் பிடிக்கல, தைரியமாக எங்கே வேணால் எதிர்த்து பேச முடியும், டீச்சர் எதிர்த்து பேச முடியும், அப்பா அம்மாவை எதிர்த்து பேச முடியும், உங்களுடைய சாய்ஸஸை நீங்கள் கேட்க முடியும், ஓப்பன் அவுட்டாக வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். எந்த வயசு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அவனுக்கு 3 வயசு தான் ஆகுது, ஆனால் அவனுக்கு எது பிடிக்கும் எது வேணும் எது வேண்டான்னு சொல்ல தெரியுது, அதை தைரியமாக சொல்ல முடியுது அப்படின்ற இந்த இறால இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட, அதுலேயே நெகட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து, எனக்கு வந்து இந்த ஸ்கூல் வேண்டாம் மாற்றிடலாம், காலேஜ் வேண்டாம், இது வேறு ஏதாவது சாய்ஸ் இருக்குது போகலாம், எனக்கு வந்து இந்த வேலை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து சும்மா வெறும் ரீல்ஸை மட்டும் பண்ணி சம்பாதிக்க போகிறேன் பண்ணலாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் வந்து 2 வருஷத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை டிவோர்ஸ் வேணும், ஓகே அது ரொம்ப காமன், ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு, எவ்ரி திங் இஸ் பிகம் நார்மல் நவ். திடீர்னு கோவிட் வந்தது, ஒருத்தர் இறந்து போயிட்டு, ஓ இறந்துட்டாரா ஓகே அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் கடந்து போயிரு நியூஸ். ஒரு உயிரிழப்பே வந்து நம்ம கூட இருந்த ஒருத்தர், ரத்தம் சதயமாக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி இல்லை அப்படின்னாலுமே அது நியூஸாக கடந்து போயிடுறோம். எவ்வளவோ ஆச்சரியங்களை பார்க்குறோம், எவ்வளோ வித்தியாசம் நடந்துகிட்டே இருக்குது. ஆச்சரியங்கள் வந்து ரொம்ப வேறு லெவலில் போயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து சின்னதாக ஒரு பூ பூத்தாலே வந்து வா அப்படின்னு நினைக்கிறோம், இப்போ ஒரு ஏரியாவில் வந்து 1000 பூக்கள் பூத்திருக்கும், ஆனால் அந்த இடத்துல வந்து ஐயோ என்னப்பா இந்த இடத்துல பார்க்கிங்கே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷனில் சுற்றிட்டு இருப்பான். 1 நிமிஷம் நின்று அந்த வளர்ந்த பூக்களை பார்த்து ரசிக்கிறது கூட பொறுமையோ இல்லை அதற்கான சந்தர்ப்பமோ கிடைக்காத லைஃப்பில் தான் இருக்கும். ஆனால் நிறைய சாய்ஸஸ் வந்துருச்சு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த தருணத்தில் நம்ம வந்து டெக்னாலஜிக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு உங்களோட ஃபேவரட் டெக்னாலஜிக்கு
நன்றி சொல்லிக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், தலைப்பு என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ நேர்களை சந்திக்க போயிடலாம். தலைப்பு வெரி வெரி சிம்பிள். எல்லாரும் வந்து இன்னைக்கு நேற்று மதர்ஸ்

0: எல்லாம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு மாதிரி தான் யோசிப்பாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக, ப்ரொஃபஷன் ஸ்பெசிஃபிக்காக, ஜாதி ஸ்பெசிஃபிக்காக, மதம் ஸ்பெசிஃபிக்காக நிறைய கேட்டகரிஸாக தனித்தனியாக பக்கெட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது எல்லாத்தையும் வந்து கலைச்சி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பிறப்பில் ஒரு ஆணாக இருக்கீங்க, திடீர்னு இங்கே உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெண்ணாக தான் மாற முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து யாராக மாற விரும்புகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. அதாவது இது இப்போ ஆண் பெண்ணுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து எதை வேணால் வந்து இப்போ சாய்ஸ் இருக்குது. இப்போ அதான் இப்போ இருக்கிற கரண்ட் இயரால் வந்து நிறைய எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்குது, நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு புஃபேக்கு போய் ஒரு பிளேட்டை எடுத்து இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது வேண்டாம், இது மட்டும் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி உங்களையே நீங்கள் உருவாக்கலாம். இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராவா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் பிக் பண்ணிவிட்டு கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க சாட்டே பண்ணி சமைச்சு தருவாங்க, அதுதான் உங்களுக்கு ஃபேவரட். எனக்கு சில பேருக்கு வெங்காயம் பிடிக்காது, சில பேருக்கு வந்து வெங்காயம் பிடிக்கும், சில பேருக்கு சீ ஃபுட் பிடிக்கும், சில பேருக்கு வந்து சிக்கன் மட்டும் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கஸ்டமைஸ்டாக நீங்களே உங்கள் வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுடைய ஆப்ஷன், நீங்கள் நான் கொடுக்கறது இது மிகப்பெரிய வரம். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை கஸ்டமைஸ் பண்ணிடலாம், எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம். உங்களுடைய உருவம், உங்களுடைய உங்களோட ஜெண்டர்லேருந்து சரி, உங்களோட ஜெண்டரு, நீங்கள் வாழ போகிற இடம், நீங்கள் பண்ண வேண்டிய உத்தியோகம், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எந்த வாழ்க்கையை வாழணும், யார் மாதிரி இருக்கணும்னு ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு பேஸ்கெட்டில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் யாராக இருப்பீங்க, என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட லுக்கிலிருந்து, உங்கள் ப்ரொஃபஷன்லேருந்து, உங்களுடைய வீடு, வாசல், சொத்து, சுகம், ஏரியா எல்லாமே வந்து அந்த பேஸ்கெட்டில் சேரும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு 5 சேஞ்சஸோடு நீங்கள் என்னை கூப்பிட்டு நீங்கள் என்னவா என்னெல்லாம் இப்போ கரண்ட் லைஃப்லேருந்து மாற்றி அமைச்சு உங்களையே நீங்கள் புதுசாக செதுக்கிற ஒரு AI க்ளோன்டு பர்சனா அப்படின்னு நீங்கள் மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்றதான் கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு நானே என்னோடலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட பேர் வந்து ராஜராஜன். பேரை மாற்றணுமா? இல்லை, எனக்கு வந்து பேர் இது தான், எனக்கு பேர் இதே இருந்தால் ஓகே. ஆனால் என்ன மாற்றணும்? இப்போ நான் வந்து என்னுடைய நான் இப்போ இருக்கிற ஊரை மாற்றலாம், என்னோடய ப்ரொஃபஷன் ஆர்ஜேக்கு பதிலாக நான் வந்து சிஎம்மாக இருக்கணும்னு மாற்றலாம், இல்லை எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்குது, நான் நடிகராக மாறணும், இல்லை சினிமா டைரக்டராக மாறணும், எப்படி என்னுடைய தேவை ஆசை என்னவோ அப்படியே அதை வந்து செதுக்கி ஒரு பர்சனாலிட்டியை ரெடி பண்ணுறேன். இதுவுமே அதுதான் வந்து என்னுடைய க்ளோன்டு பர்சனாலிட்டி. அந்த ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கலான, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, அதை போய் கொண்டு வந்திருக்கான கேள்வி அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. உலக ஆச்சரியப்படுற, உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கு. இப்போ வந்து AI ஜெனரேட்டட் ரோபாட் கிடையாது, அது வந்து உங்களுடைய க்ளோன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மாதிரியே ஒரு ஆளை டிசைன் பண்ணலாம். அந்த டிசைன்டு பர்சன் வந்து நீங்கள் டிசையர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. எனக்கு வந்து என்ன மாதிரியே ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு பார்க்குறது, குணம், பேசுகிறது, பிடிக்கிற விஷயம் எல்லாமே வந்து என்ன மாதிரி இருக்கணும், நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து அந்த AI-ல இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய பெஸ்டியாக நீங்கள் வந்து வச்சுக்கிற ஒரு பொருள், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. இட்டு அது வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆளாளுக்கு ஒரு தாய் வச்சு சுற்றுவீங்க, அது வந்து உங்களோட அசிஸ்டண்ட்டு, அது நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அஃபோர்டபுளான ப்ரைஸ்லலாம் வந்து விற்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல, அதை பற்றி டீட்டெயிலாக லேட்டராக பேசுவோம். இப்போ நேர்களை சந்திப்போம். இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய 5 விஷயங்கள் என்னவாக இருக்கும்? 5 விஷயம் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1-2 கூட சொல்லலாம். சொல்லிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழையுங்கள். 416-644-6222 இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம். உங்கள் நண்பன் திரு கே இதயனாகிய நான்.
0: ஏ, நாங்கள்லாம் இதயனாகிய நான் சொல்லக்கூடாதா? நாங்கள்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா?
1: எல்லாமே செய்யலாம்.
0: அதானே, அதுக்காக தான் இந்த தலைப்பே.
1: அதுக்காகத்தான் நினைச்சதையே நரசி காட்டினா தான் அதான் பெருமை.
0: ரெண்டு
1: நாள் நித்திர கொள்ளையில ராஜ், சந்தோஷம்.
0: ஓ அப்படியா,
1: தூக்க போறாரு என்ற கவலை இருந்துச்சு, சேர்ந்து ஜெயிச்சார் சந்தோஷம்,
0: சூப்பர்
1: நன்றாக இருந்துச்சு. நீங்க இன்னைக்கு கொண்டு வந்த தலைப்புகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. முதல்ல நான் உங்களுக்கு நேற்று துவக்கம் யோசிச்சது, நிச்சயமா எல்லா பெற்றோர்களும் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு 15 அப்படி வயது பட்ட எல்லாரும் நேற்று அந்நேர் தினம் நடந்தது தான், எல்லாரும் இருக்கு மக்களுக்கு. அது தமிழா தமிழா சீ தமிழ்ல தமிழா தமிழா நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்தேன். அப்ப எல்லாரும் இந்த பிள்ளை இன்ஜினியர் டாக்டர் வேற ஒண்ணும் கொள்ள ஒண்ணு மண்டு எல்லாரும் அந்த ஈகோ ஒன்று இருக்குத்தானே. அப்படி இருக்கிற இடத்துல நான் சொல்றதுக்கு சில கவலையா இருக்கலாம், ஆனால் பரவாயில்லை எல்லாரும் அதை தெரியணும் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: அந்த ஆட்டிசம் குழந்தைகள் உள்ள அம்மாவும் அப்பாவும் வந்து டிவியில நேற்று தனியார் சின்னத்துல கழிச்சிச்சு நம்ம பார்த்தோம். அதை பார்த்தா உண்மையா கண்ணை கிளங்கிட்டு டாக்டர் இருக்குது மருமகள் கூட. ஆனால் ஒரு பிள்ளை வந்து சுகமா பிறக்கிறதுதான் உண்மையான
0: தேவைப்படும்ண்டாயிருக்கிறது.
1: அதுல நேத்து சில தாய் விட்டுட்டு போகினோம், தகப்பன் விட்டுட்டு போகினோம். நான் சொல்றதுக்கு கவலை குழந்தைய எறிய சொல்லினோம், அதை தூக்கி வளர்க்கிற ஆக்களும் இருக்கணும்.
0: கரெக்ட், அதான் பிரச்சனைனா அதே தான். இந்த நிறைய சாய்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற சுதந்திரமும் அதற்கான சாய்ஸும் உங்களுக்கு இந்த சொசைட்டியும் கம்யூனிட்டியும் கொடுத்துருச்சு இல்லையா? அதனால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ அப்போ எப்படி இவ்வளோ சுற்றி சுற்றி இருந்தும் நீங்கள் ஒழுக்கமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா?
1: அப்போ அந்த அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளோட தாங்கள் இருக்க மட்டும்தான் அந்த குழந்தைகளை கவனிக்கலாம். அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளை யார் கவனிக்கிறேன் சொல்ல சரியா எல்லாரும் நீங்க பார்த்து அதை பார்த்துட்டு நீங்க ஒரு அதை பற்றி கதை சாடுமீன் பிறகு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் ஆக்சுவலி. நீங்க
1: இப்ப என்னன்னா இப்ப இந்த டைம்ல 45 கிட்ட உங்களோட லைனுக்கு வெயிட் பண்ணிவினம் தானே
0: ஆகும்.
1: அந்த கேப்புக்குள்ள டைம் கிடைச்சாலுமே அவர்கள் பார்த்தால அந்த காட்சியை உண்மையா அவர்கள் தெரியும். எந்த குழந்தை பிறந்தாலே காணும், சுகமா பிறந்தா காணும். உண்மையா என்னால கண்ணால பாக்கலாம போயிட்டு. அது நான் சொல்றது என்னன்னா இனிமேல் அவர்களையும் சராசரியா எங்களை போல பாருங்க.
0: பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க இதற்காகவே படிச்சுட்டு ஆட்டிசம் கிட்ஸ ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இப்ப அவங்க அதுதான் ப்ரொஃபஷனா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே கையெடுத்துக்கணும்னு தோணும். ஏன்னா அவ்வளவு ஆட்டிஸ்டிக் கிட்ஸுக்கும் வந்து அந்த ட்ரைனிங்கை கொடுத்து நாமினேஷ் பண்றதுக்கு தனியா அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவர்கிட்ட அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு எப்பயுமே கண் கலங்கும். அப்படி
1: நேற்று காட்டினாங்க சொல்றதுக்காக இல்லை, அதே நேரம் என்ன சொல்லுங்க தாய் பாசம்ன்றது மாத்திரம் இல்ல, தகப்பன் பாசமும் இருக்குன்றது அதுல நான் பார்த்தேன்.
0: வெரி ட்ரூ, யா சூப்பர்.
1: உண்மையாக அதை நான் அவையுடைய காலில் நான் உண்மையா நான் விழுந்து கும்பிடலாம், பூக்கொட்டை கும்பிடலாம். அப்பா அம்மாவை எங்கட அப்பா அம்மா விட அவை எங்களுக்கு மேல அவைக்கு மேல.
0: வெரி ட்ரூ, கண்டிப்பா.
1: நீங்க அதை இப்ப நேரம் இருந்தால் பார்த்துட்டு கதைக்கு இன்னும் அதை பற்றி கதைச்சால் நல்லா.
0: ஓகே ஓகே, இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற டாபிக் வந்து டோட்டலா வேற ஒரு ஜானரால இருக்குது.
1: ஆனா அமாவாசைனா அன்னியர் தின மண்டபடியை நான் அது சொன்னேன் ஏழாம சொல்லாம விட்டால் என்னாலும் ஏழாது.
0: மாத்த முடியாது, இப்ப தனியா உருவாக்க மட்டும் முடியும் அப்படின்றது மாதிரிதான். ஓகே நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த இதய வந்து கரம் பிடிக்கிற ஆளா யாரு இருந்திருப்பாங்க? இல்ல இதயன்னே வேண்டாம். இப்ப நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு பேர் செலக்ட் பண்ணலாம், ஜெண்டர் செலக்ட் பண்ணலாம், ஒரு கஸ்டமைஸா நீங்க வந்து உங்களுடைய லைஃபை வந்து ரெடி பண்ணலாம். அப்படின்னா நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க?
1: என்ன நான் இல்ல இப்ப எந்த வைஃப் அப்படி இருக்கலாம் சொல்லலாமா?
0: அது சரி, நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறது, நீங்க தான் உங்களை மாத்த முடியும். அடுத்தவங்களை எப்படி மாத்த முடியும்?
1: அடுத்தவங்களை மாத்த முடியாது,
0: வாய்ப்பு இல்லை. இந்த ஆப்ஷன்ல அது இல்ல. இது இதுவே மிகப்பெரிய சாய்ஸ் கொடுக்கிற ஆப்ஷன். இதுலயும் சாய்ஸ் வேணுமா உங்களுக்கு?
1: இந்த வாய்ஸ் மாதிரி இருந்தால் நானே இந்த வைஃபா இருந்தால் நீ ஒரு கழுதையா மாத்தணும்.
0: கழுதையாவா? நீங்களே உங்க வைஃபா இருக்கிறது இல்ல தலைப்பு. உங்களை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களையே நீங்க மாத்திக்கலாம். அப்படின்னா என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவீங்க உங்ககிட்ட?
1: புதுசா
0: இருக்கு, புதுசா இருக்கு. யாருமே இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க.
1: உடுப்பு எப்படியும் போடலாம், போட்டு பெண் மாதிரி போகலாம், உடுப்பு செஞ்சியெல்லாம் போகலாம், பெரிய சேட்டனா போட்டு கொண்டு அப்படி ஆண் மாதிரி கீழே வச்சு கட்டி கொண்டு இதால போகலாம்.
0: ரைட்டு. அப்படி வீக் டேஸ்ல ஆணு, வீக்கெண்ட்ல பொண்ணா? உங்களையே நீங்க வேற மாதிரி செதுக்க விரும்புறீங்க அப்படின்னு நினைச்சா இது பாருங்க. இந்த மாதிரிலாம் சரி ஓகே, ஒன்லி யூ பாசிபிள்.
1: என்ன பொருத்தம் இதுக்கு மேல செதுக்கினா கூடாது.
0: போதும், இந்த செதுக்கலே போகணும். இப்ப ஒரு பாட்டு கேட்டுருங்க, இப்ப முடிச்சுப்போம்.
1: சிறப்பா
0: எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க.
1: உங்கள்ட்ட தரப்போறேன், நீங்க கவலை பாத்து
0: கொள்ளுங்க. நன்றி. தமிழா தமிழா நிகழ்ச்சியில அது வந்து இந்த ஆர்டிஸ்டிக் கிட்ட பத்தி ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு போல, அதுதான் வந்து அவர் பார்க்கறதுக்காக இன்சிஸ்ட் பண்றாரு. நேர்கள் டைம் இருந்தா கண்டிப்பா அதை பாருங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம், நான் ஈசன் கேக்குறோம். எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் ஈசன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வளர்ந்து பெரிய ஆளா இருப்பாங்க என்ன கவலையிலேயே போயிட்டு கரெக்ட். சூப்பர். ஏர்லியாவே வந்து உங்களுடைய ஆக்சுவலி இதுதான் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா டக்கு டக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். என்னெல்லாம் பாருங்கள், இப்போ இன்னும் 20 வருஷத்துக்கு குப்பை கொட்டணும். ஜோசிக்காம வேற வழியே
2: இல்லை.
0: ஆமாம், பயமாக இருக்கு. உங்களை பார்க்கும்போது பொறாமையாகவும் இருக்கு. இது ஓப்பனாக சொல்லிட்டேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் மாத்த விரும்புறீங்க பொண்டாட்டி தவிர?
2: நான் மாறணும்னாச்சா த்ரிஷாவை மாறணும்னு ஆசை.
0: அச்சாம் பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதுவுமே பண்ணாம சர்ற நேரா போய் டெபுட்டி சிஎம் உட்காந்துடணும் நினைச்சேன். இந்த பதில் வரும் நினைச்சேன், ஆனா உங்ககிட்ட இருந்து வரும் நினைக்கல. ஆஹா, சூப்பர், வெரி குட். ஒரே பதில், அவ்வளவுதான். டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். நல்லா வருவீங்க நீங்களாம் ஈசன், நல்லா வருவீங்க. எப்படியா யோசிக்கிற பாரியா? சரி, என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்காக ஈசன்?
2: எனக்கு உயிரே என் உயிரே சிம்பு இந்த படம்.
0: ஓ, அது சரி. ஆமா,
2: அந்த பாட்டு.
0: ஓகே, இங்க ஒரு தடவை பாடி காட்டுங்க.
2: உயிரே
0: என் உயிரே, அவ்வளவுதான் தெரியும். என்னமோ நடக்கிறதே கூட தெரியாதா? ரெண்டு லைன் கூட நீங்க பாடலன்னா எப்படி பாட்டை போடுறது உங்களுக்காக?
2: சரி, உயிரே என் உயிரே, என்னமோ நடக்குது அப்படியாது.
0: ஆமா, என்னமோ நடக்குது அது வேணா தெரியுது. நான் இருங்க, அன்னைக்கு கால் பண்ணி சொல்றேன். திருசாவா மாறுறாரு அம்மா, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. என்னைக்குமே யோசிக்கவே கூடாது இல்லையா. இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் அப்படின்னு ஃபீல் பண்ற விஷயத்த கண்டிப்பா நாலு பேருக்கு இப்படி சொன்னாதான் போய் சேரும். கண்டிப்பா கண்டிப்பா
2: பாக்குறேன்.
0: எல்லாருமே சமமா பார்க்கக்கூடிய மனப்பான்மை முதல்ல மக்களிடையே வரணும் இல்லையா, ரொம்ப முக்கியம். கரெக்ட், சூப்பர், ரீசன். நன்றி, நீங்க சிறப்பா இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில கொண்டு வருவீங்க அப்படின்னு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலான செம சர்ப்ரைஸ், நல்லா இருந்தது அந்த பதில். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. 50 நிமிஷமா வந்து வெயிட் பண்ணி வேற நீங்க கால் எடுத்திருக்கீங்க, அதற்கும் நன்றி. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, காலை வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் மதன், இன்னைக்கு தான் உங்களுடைய நாள். இன்னைக்கு வந்து ஈட் எனிதிங் யூ வாண்ட் டேவாமா, இன்னைக்கு வாட் எவர் யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன கருமத்தை சாப்பிடணும்னா நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுங்கப்பா அப்படின்றாங்க. கொஞ்சம் நீங்க வந்து அந்த ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சமாவது ஒரு 20% அதையும் பாத்துக்கணும் இல்லையா. எங்களுக்கு எங்களுக்கு மதன் ரொம்ப முக்கியம் இல்லையா, எங்களுக்கு தேவை மதன்.
3: என்ன
0: போனாலும் ஓகே அப்படின்றீங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் இப்ப வந்து, கலட்டி ஒரு பார்ட்ட கலட்டி அதை வந்து தொடச்சு மாற்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்ல, அதனால என்ன வேணா பண்ணலாம். மாற்றம் உங்க லைஃப்ல அப்படியே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்ப மதனை வந்து மன்மதனா மாத்தலாம், இல்ல மதனீ ஆக்கலாம், அப்புறம் உங்களோட ப்ரொஃபஷனை மாத்தலாம், உங்களுடைய லுக்கை மாத்தலாம், உங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாத்தலாம், இந்த ஊரு நாடு எல்லாத்தையும் மாத்தலாம். என்னெல்லாம் மாத்த விரும்புறீங்க?
3: என்ன பொறுத்தவரை நான் நானாகத்தான் இருக்கணும். ஆனா கொஞ்சம் நல்ல இன்னும் நல்ல இளமையா இப்ப கொஞ்சம் வயது இன்னும் ஒரு ஒரு 20 or 18 அப்படி ஒரு வயதுக்கு கொண்டு.
0: சூப்பர், அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்ற மாதிரி பருவத்துக்கு போகணும், மறுபடியும் வந்து ரட்ட ஜடைய துரத்தணும், மறுபடியும் அந்த காலத்தை வாழணும் அப்படி. அவ்வளவுதானா, வேற எதுவுமே மாத்த தேவையில்லையா?
3: அந்த ரோலிங் பெல் அடிக்கணும், சைக்கிள்ல போட்டிட்டு அப்படி அடிச்சு அப்படி ஜாலியா சுத்தி கொண்டு வரணும், ஸ்கூல் எல்லாம் போய் அப்படி ரவுண்ட் ரவுண்ட் அடிச்சு கொண்டு.
0: இது வந்து வேற ஒரு கேள்விக்கு பொருந்து. இப்ப நான் வந்து வாழ்க்கையில உங்ககிட்ட ஒரு டைம் மிஷின் கிடைக்குது, எந்த தருணத்துக்கு போவீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி, இது வந்து இன்னொரு ஹைபோதெட்டிக்கல் கேள்வி. அடிக்கடி எல்லா ஆர்ஜேஸும் பொதுவா எந்த ஒரு ரேடியிலும் கடந்த ஒரு 50 வருஷத்துல கண்டிப்பா இந்த கேள்வி எப்பயும் வரும், டைம் மிஷின் கிடைச்சா எங்க போவீங்க அப்படின்ட்டு. அது அதுல நான் இப்ப கேக்குறது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சொல்றது, உங்க முடி நிறத்திலிருந்து முடியில லுக்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்தலாம். அப்படி சொல்றீங்க, ஓகே சூப்பர். நான் கூட நீங்க அம்பானி வீட்டுல பையனா பிறந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்க
3: நினைச்சேன். பணம் கூடினாலும் பிரச்சனை, பணம்
0: புதுப்பாட்டு இல்லாம நம்ம கிட்ட பஞ்சமே இல்லை, இருக்கு, போட்டுருவோம். சரியா? நன்றி, நன்றி,
3: நன்றி, வணக்கம்,
0: ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ எடுக்கிற நேர்கள்லாம் இப்போ இப்பயும் இவர் பாருங்க 56 மினிட்ஸாக வெயிட் பண்ணிருந்தாரு, அதற்காக நன்றி. அடுத்து பாருங்க 40 நிமிஷமா ஒருத்தர் வெயிட் பண்றாரு. வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் சிங்கம், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம்.
0: இங்க சொணக்கமே கிடையாது, எப்பயுமே எனர்ஜியோட பூஸ்டடா இருப்பேன். அப்படி எவனா எவன் வந்தாலும் விட்டுவேன். சொல்லுங்க,
4: நீங்கள் என்னவா மாற யோசிக்கிறீங்க?
0: நான் என்னவா மாறணும்? அப்படி எனக்கு உண்மையிலேயே வந்து நான் சொல்றேன் கண்டிப்பா, என்கிட்ட சூப்பரான பியூட்டிஃபுல்லான எனக்கு ஏத்த மாதிரி என்ன கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நிறைய நிறைய சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இந்த தலைப்பு கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஹோம்ஒர்க் நம்ம பண்ணாம வருவோமா? கண்டிப்பா பண்ணிருக்கேன், கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா உங்களுக்காகவே நான் சொல்றேன், எல்லாருக்கும் சேர்த்து பொதுவா சொல்றேன். ஏன்னா அதை நான் சொல்லிட்டா இப்ப யூஸ்வலா என்ன ஆகுது, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா நானும் அப்படிதான் யோசிச்சேன், நானும் அப்படிதான் யோசிச்சேன்னு சொல்லி அப்படியே அது. ஆமா, அந்த பிட்டு கிளாஸ் பூரா பாஸ் ஆகுது, அதனால அந்த பிட்டை கடைசியில கொடுக்குறேன்
4: நான். விஜய்க்கு முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு,
0: சூப்பர்
4: நாட்டை தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருமென்ற ஒரு
0: நம்பிக்கையோட எல்லாம்
4: அதுதான் வாழ்க்கையே நம்பிக்கைதான்,
0: கரெக்ட் தான்.
4: மற்றொரு ராஜ்ய எனக்கு வந்து நானாகவே இருக்கணும்ன்றதுதான் ஆசை.
0: அது தெரியும், அதுதான் எல்லாரும் விரும்புறாங்களே, அது தெரியுது. ஆனா நீங்க இப்ப கேள்வியே மாத்தி ஆகணும், அவ்வளவுதான்.
4: கஷ்டம் மற்றாக்களுக்கு கஷ்டம் கொடுக்காம எனக்கும் கஷ்டம் இல்லாம வாழக்கூடிய ஒரு நிலைமையை,
0: அதுதான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களே. அதே திருப்பி திருப்பி எப்படி எதுக்கே கொண்டு வரீங்க? புதுசா புதுசா வேற வேற எதிர்பார்க்கிறேன், வேற மாதிரி
4: புதுசா ஒன்றும் விருப்பம் இல்ல ராஜ்.
0: என்ன பாஸ் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எந்த ஆசையும் இல்லை எனக்கு, எதுவும் வேண்டாம்.
4: ஆசை வந்து ஒரு ஆளை வந்து கவுத்து
0: விட்டுரும். ஆட்டியோ, நான் வந்து நிஜமாவே நீங்க வந்து ஒரு காட்டுல வாழ்ற ஒரு சிங்கமாவே மாற விரும்புறீங்கன்னு நினைச்சேன் நான். இல்லையா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இப்படி வேணும் அப்படி வேணும், எனக்கு நான் வந்து இப்போ எனக்கு வந்து நிஜமாவே வந்து எப்படியாவது போய் தமிழ் சினிமாவில் ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு, அது வந்து எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கேன், ஆனாலும் அது நடந்துரும்ன்ற ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் நோக்கி அதுக்குன்னு சில வேலைகள் செஞ்சுட்டு போயிட்டு
4: இருக்கேன்.
0: ஆ, இப்ப இது வந்து கனவே இல்லை, இது நான் நிஜமாவே நான் இன்னைக்கு மாத்திக்கிறேன், நான் வந்து ஒரு சினிமா இயக்குனரா அப்படியே என்ன நான் வந்து மாத்தி நான் இவங்கெல்லாம் வச்சு நான் இப்ப படம் பண்ணிட்டு இருக்கிறேன், டைரக்டரா வந்து நான் இப்ப என்ன மாத்திக்கிறேன், அந்த மாதிரிலாம் என்னோட லுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் மாத்துறேன்.
4: அதுக்கான வாழ்த்துக்கள் இப்ப
0: நன்றி. இல்ல, நான் அந்த மாதிரி உங்களுக்கு கேக்குறேன், அப்ப எதுவுமே நீங்க மாத்த விரும்பலையா சிங்கம்?
4: இல்ல ராஜ், என்னடா எனக்கு அதான்
0: புரிஞ்சு போச்சு எனக்கு, வீணா எதுக்கு மனசுல ஆசையை விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு.
4: கரவேறு கரவு சொன்னவையில் தானே.
0: ஆமா, கடைசியில பார்த்தா அது இதேனா இருக்கும், வாழ்க்கையே நாசமா போயிரும். ஆஹா, நான் வந்து ஒரு பொண்ணுன்னு நினைச்சு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி.
4: ஃப்ரைடே நைட்ல இருந்து சண்டே நைட் வரை நாங்க
0: ஆசைப்பட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா மண்டே மார்னிங் வந்து அழு நான் இதே பேசுறேன் அப்படின்ற. சூப்பர், இப்ப புரியுது, உங்க பயம் எனக்கு புரியுது, அதனால இதை விட்டுருவோம். ரைட்,
4: என்ன பிந்தி அம்மா டே எல்லாருக்கும், உறவுகள் முழுக்களுக்கும்
0: சூப்பர். அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லாரும்.
4: ஏதாச்சும் பாட்டு வந்து ஏதாவது நீங்கள் விஜய்க்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு போட்டோம்.
0: அப்படியா, அவருக்கு அவருக்கே டெடிகேட் பண்றீங்க, அப்ப அவருக்கேத்த ஒரு பாட்டை போட்டுருவோமா? வணக்கம் ரசிகன், எப்படி இருக்கீங்க? என் குடும்பத்தையும் இந்த நாட்டையும் இமை போல் காப்பேன் என உறுதி கூறுகிறேன். ஆண்டவன் மீது ஆணையாக, மக்களின் மீது சாட்சியாக, முற்றுப்புள்ளி வைக்கும் முடிவை முதலில் எடுப்பேன்
4: என்று
0: முதல் கையெழுத்தே அதுலதான் இருக்கும். இந்த கடிக்கேள்வி நிகழ்ச்சியை முதல்ல தூக்குங்க அப்படின்னு.
3: ஆமா, செமையான ஒரு வாரம் தொடங்கிய நல்ல வேதர். அதுக்கு முதல் விஜய்க்கு வாழ்த்துக்கள். அது விஜய் என்ன பண்றது இல்ல, அந்த மீன்ஸ் நினைச்சுதான் சிரிப்பு நிறைய வந்தோம் இருக்குது.
0: தள்ளுறானுங்க. ஆமா
3: ஆமா, அதுல எனக்கு மிகவும் பிடிச்சது வந்து அந்த அந்த அவர விஷயம் இது போட்டிருப்பாரு, மாப்பிள்ள இவர் தான் நான் இதை போட்டிருக்கிறேன். நல்ல விஷயம் அந்த பெரிய அந்த ஸ்டாலின் அவையில போய் சந்திச்சதுன்றதெல்லாம் அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லதை செய்தா நல்லதான், நாங்க அதுல இல்லையன்னு சொல்லி இல்ல,
0: கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மெச்சோர்டா வந்து யோசிக்க கூடிய தன்மை இருக்குன்றது தெரியுது. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க, கண்டிப்பாக பண்ணுறேன், பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம், நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் என்ன நடக்குதுன்னு தெரியும்.
3: அதுதான் ஆனால் இப்போ அதே இதுதான் இப்போ என்ன அந்த பதவி ஏற்கும் போது சில பேர் கடவுள்னு சொல்லி அவரை காட்டி தண்டின எல்லாம் என்ன பொறுத்தல அந்த கலாச்சாரத்தை திரும்ப கொண்டுறாதீங்க தான் நான் சொல்லுவேன். சொன்னால் ஜெயலலிதா அந்த இதில் தவண்டு போய் மேடையில பூப்பத்து கொடுத்த எல்லாம் நாங்க பாத்துருந்தோம்.
0: ஆமா ஆமா, அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் மெச்சோர்டா வந்து
3: அதான் அந்த என்ன பேர் அவருக்கு ராமா என்ன அந்த பேச்சாளர் மேடை பேச்சாளர் பதவியேற்று சபைக்கால பதவியேற்று அந்த மேடை பேச்சாளர் பேர் தெரியல எனக்கு.
0: ராஜ்மோகன்
3: அவரெல்லாம் ஒரு பேச்சாளர், இதுகளை பற்றி எதிர்த்து பல நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை யூடியூப்ல பாதுகிற ஒருவர். அவரே அப்படி செய்ய வழிக்குதா அப்ப பின்னால வரவே அதைத்தான் பின்பற்ற வேண்டி வேணும். சோ கொஞ்சம் இதா எனக்கு நடவுங்க, இப்ப எல்லாத்துலயும் மேட்டை கொண்டாடுறீங்க, அதுகளையும் மாத்துங்க, பழையபடி போய் காலில் அவளை தொடங்கிடாதீங்க, கடவுள் தேவையில்லாத
0: ஒரு கடவுள் போதும் ஆல்ரெடி வந்தாச்சு. கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் அது வேற தனியா, டேய் போதுப்பா சாமின்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்ட், எங்களோட உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்க மன குமுறல் எனக்கு புரியுது. இதே ரசிகன் சார்,
3: பழைய கலாச்சாரத்தை திரும்ப கொண்டு வந்து திரும்ப எதிராங்க, அது வேண்டாம். அதுகளை வந்துட்டு ரீசெண்டா நடப்போம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா மேட்டரும் 2026 நாங்க பாக்குறோம்.
0: கரெக்ட், இப்ப உங்களையே நீங்க மாத்தணும் அப்படின்ற போர்ஷனுக்கு வருவோம். என்னெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம்?
3: ஆமா ஆமா, அது நிச்சயமாக. ஆனா இது ஒரு கூடாத மேட்டம் தான், நான் விரும்ப கூடாத மேட்டம், விரும்பாத மேட்டம் தான். ஆனால் இந்த காலத்துல அது அப்படி இருந்தா தான் நல்ல மூணு சொல்லி நான் நினைக்கிற ஒரு மேட்டமா இருக்குறா. என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு யூதனா இருக்கணும் வந்து நான்
0: விரும்புறேன்.
3: வை என்றால் ராஜ், நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் உறாக்கள் தான் இந்த உலகத்துல மனுஷர்கள் எதையுமே செய்யக்கூடிய, எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய, எப்போவும் செய்யக்கூடிய, எவன் எதிர்த்தாலும் அவனை கொல்லக்கூடிய என்று சொல்லி சகல ஆற்றல்களும் படைத்த அந்த சிவபெருமான் வரம் வேண்டின என்ன அசுரர் மாதிரி
0: இருக்கானே,
3: அது அது மாதிரி தண்ட கையில தான் தலை இந்த தண்ட தலையில தான் கை வச்சா மட்டும்தான் சாகக்கூடிய வரத்தோட வந்தவர்கள் அவர்கள்.
1: அவர்களை யாருமே திண்டி இல்லாது அவர்கள் நினைச்சு எல்லாம் செய்து முடிக்கலாம்.
0: அது சரி.
1: நான் இப்ப அவர்களை நிறைய நீரை பாக்குறேன். அவருடைய இடங்கள், அவர்கள் இருக்கிற இடங்கள், போக்குவரத்து, அவர்கள் செய்யற விஷயங்கள், இப்ப உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்தாலுமே யாருமே திரும்பி கேள்வி கேட்கறதுக்கு உலகத்துல ஒரு தருமே இல்லை. அப்ப அப்படியான ஒரு இனத்துல இருக்கிறதான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன்டா. இந்த காலத்துல அப்படித்தான் இது
0: முதலன் படத்துல மணிவண்ணன் சொல்லுவார், அட்டேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ட கொண்டு வந்திருக்கீங்க. போங்க சாம.
1: நிச்சயமா நாங்க அதான் பாக்குறோமே. இங்க கூட நாங்க நேரா கண்ணால பாக்கல, அவர்களை தாண்டி எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும்
0: ஒரு கிங் மேக்கரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்ப.
1: ஓ இப்ப முன் இப்ப எங்கடா கிபேக்க பொறுத்தவரையில மொன்ட்ரியல்ல சில ரோட்ஸ் இருக்கு ராஜ், அதுக்கு பிரெஞ்ச் பேர்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் இருக்கிற இடத்துல மட்டும் பேர்கள் இங்கிலீஷ்ல இருக்கும். அதுகள் எவனுமே மாத்த இல்லாது, அதோட அது வித்தியாசமா தான் இருக்கும் அந்த சிட்டிகள் எல்லாம்.
0: மற்றது
1: இப்ப சில இதுகளை மெர்ஜ் பண்ணி அந்த ரோட்ட நாங்க எல்லாருமே எல்லா ஈஸியா போகக்கூடிய வழி இருந்தா கூட அது அந்த ரோட்டை திறக்காமல் இது திறக்க இல்லாது இப்படித்தான் சுத்தி வரணும்னு சொல்லி சட்டம் போடக்கூடிய தகுதி அவங்களுக்கு மட்டும்தான்
0: இருக்கு.
1: அப்படி அப்படியே லிஸ்ட் என்ன என்ன வடிவேல் சொன்ன மாதிரி லிஸ்ட் பெருசா போய்கொண்டே இருக்கும். அவ்வளவுக்கு இருக்கு. யா அவர்கள் இருக்கிற இடங்களும் அப்படி, அவர்கள் செலக்ட் பண்ண இதுகளும் அப்படி. இதுவும் எதுவுமே அவர்கள் நினைச்சா
0: என்ன பாடல் கேட்கலாம் ரசிகன் உங்களுக்காக?
1: வந்து அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல இருந்து நானே நானா யாரோ தானு சொல்லி அந்த பாட்டு.
0: ஓ யாருக்காக இந்த பாட்டு?
1: சும்மா வாணிஜியராம் பாடுது. நீங்க
0: அவங்களுக்கும் கஷ்டம் கொடுத்து அந்த குழந்தையும் இந்த உலகத்துக்கு வர வச்சு எல்லாருக்கும் வந்து சிரமம். அதனால ஆமா அங்கேயே வந்து மர்சியோட ஒரு முடிவு எடுத்துட்டா நல்லது தானே. எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு வருது. இதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க. ஃபுட் ஹேபிட்ஸும் நம்ம எடுக்கிற சில மாத்திரைகள் மருந்துகள், இந்த சப்ளிமெண்ட் பில்ஸ் சொல்றாங்கல்ல, மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ், இதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள். அந்த பிரெக்னன்சி டைம்ல இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற சில மல்டி வைட்டமின் பிரெக்னன்சி டேப்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஒரு முக்கியமான காரணியாகவும் இருக்கலாம்ன்றது ஒரு தியரி. இது வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. இது நானும் வந்து கண்டிப்பாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு யூகத்துக்கும் வந்து வர முடியாது. இருந்தாலும் அதுக்கு கான்ஷியஸாக நீங்கள் வந்து என்ன, அதான் இப்போ இந்த கடந்த ஒரு 3 வருஷத்தில் நான் பண்ண முக்கியமான ஒரு விஷயம், நம்ம என்ன உள்ள போடுறோம். இது வந்து ஒரு உடம்பு அப்படிங்கிறது வந்து சும்மா கிடைச்ச கண்டது எல்லாத்தையும் வந்து தின்னு வைக்கிற பாடி கிடையாது. இதனால வந்து அடுத்து வர ஜென்ரேஷன் உட்பட எல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடம்பு தான் கோயில், உள்ளம் தான் கடவுள் அப்படின்ற ஒரே தியரியை வந்து ஃபாலோ பண்ணி கான்ஷியஸ் ஈட்டிங் அப்படின்றத நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே மிகப்பெரிய சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். மூட்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி இந்த ஒரு நாளை ஆரம்பிக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, மற்றவங்களை எப்படி மரியாதையாக ட்ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கே வந்து அன்றைக்கி நைட்டு தூங்க போகும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். உங்களை நினைக்கும் போதே வந்து பரவாயில்லப்பா சூப்பராக இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், நான் இவ்வளோ நல்லது பண்ணுறேன், எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக வச்சுக்கிறேன், நானும் என்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கிறேன், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், குடும்பத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வந்து பத்திரமாக கவனிச்சு எல்லாரையுமே வந்து கேர் பண்ணி என்னையும் நான் பார்த்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பெருமையாக விஷயம் இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணும் எது, நீங்க சாப்பிட்ற விஷயங்கள். நீங்கள் இன்டேக் எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து உங்கள் பாடிக்கும் உங்களோட மைண்டுக்கும் கொடுக்கும். அதை நீங்கள் தயவுசெய்து ஈட் குட் அண்ட் பி குட் அப்படிங்கிறது தான். நிறைய டாப்பில் இருக்கிற எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுடைய மீல் பிளான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுடைய உணவு பழக்கம் தான் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதையும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் தயவுசெய்து காத்திருங்கள், வந்துடுறேன்.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
9: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
10: 416-700-2222 j.ca.
11: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
10: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
11: 905-417-6069.
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
12: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
10: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD-யில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய லைஃபையே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்கள் லுக்கு, பாடியிலிருந்து. இப்போ உதாரணத்துக்கு ரித்திக் ரோஷன்கிட்டருந்து அந்த கண்ணை எடுத்துப்பேன், அப்புறம் ஷாருக் கான்கிட்டருந்து ஹேர் ஸ்டைல் எடுத்துப்பேன், சல்மான் கான்கிட்டருந்து பாடி ஃபிட்னஸ் ஷேப்பை எடுத்துப்பேன், அப்புறம் வந்து பர்சனாலிட்டியில் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை எடுத்துப்பேன். அந்த அந்த ஆட்டிடியூடும் அந்த ஆராவையும் வந்து கேரி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய நான் இருக்கிற இடம், என்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னென்னலாம் வந்து நீங்கள் மாற்ற விரும்புவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு கற்பனை கேள்வி தான், ஆனால் இது வந்து நான் சொல்கிறேன் இன்னொரு 15 வருஷத்தில் இது வந்து கற்பனையாக இருக்காது. இந்த மாதிரி உண்மையாகவே வந்து நீங்கள் ஒரு ஒரு AI ஜென்ரேட்டட் ரோபோட்டை வந்து ரெடி பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஒரு டாய் பர்சன், அப்படி அது வந்து மெட்டலில் கூட இல்லை, அவங்க சூப்பராக வந்து சிலிக்கன்லாம் வச்சு செய்கிற ஒரு பொருள், அது ஒரு வீட்டில் வந்து உங்களை ஒரே ஷேப்பில் தான் அவங்க இப்போதைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் அதை லேட்டர் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் லுக் வைஸிலிருந்து எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணலாம். அதை அதோடைய எப்படி இருக்கணும், அதோடைய இப்போ முகம் எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், அதோடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்லேயே வந்து இப்போ ஒருத்தங்க இப்போ நீங்கள் அலெக்சா கிட்டே கேட்குறீங்களா, அலெக்சா இன்றைக்கி வெதர் என்ன, அலெக்சா எனக்கு ஒரு ஜோக் சொல்லு, எனக்கு இன்றைக்கி எஸ்பிபி பாட்டு கேட்கணும் போல் இருக்குது, ஒரு நாள் எஸ்பிபி பாட்டு போடு, இன்றைக்கி கோல்டுடைய விலை எவ்வளவு, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது, நாளைக்கு வந்து எந்தெந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம், இப்போ எந்தெந்த நிறுவனத்தில் நான் வந்து என்கிட்ட ஒரு $200 இருக்குது, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஒரே மாதத்தில் வந்து நான் வந்து வெளியில் எடுக்கணும், எந்தெந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அது உட்பட எல்லாத்தையுமே வந்து இப்போ ஏ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வீட்லேயே ஒரு ஆள் இருந்து உங்கள் கூடியே இருந்து கைட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதாவது நீங்கள் சுயமாக எதுவுமே யோசிக்க தேவையில்லை, இல்லைன்னா நீங்கள் எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதையே வந்து காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த உலகம், அப்படி தான் மாறிட்டு வருது. ஸோ அதையே நான் வந்து இப்போ கேள்வியாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு உங்களுடைய லைஃப்பில் அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒன்று வாங்காமல் இந்த நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஐடியா என்னென்னா இப்படி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரோபாட் வாங்கணும், அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, என்னெல்லாம் கஸ்டமைசேஷன் பண்ணி நீங்கள் அந்த ஏஐ ஜென்ரேட்டட் ரோபாட்டை வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணி வாங்குவீங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வியை வச்சுருந்தேன். அது ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இப்போ உங்களையே நீங்கள் அந்த மாதிரி மாற்றணும்னா என்னென்னலாம் மாற்றம் எதிர்பார்ப்பீங்கிறது தான் கேள்வி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம், இது ரவிபாலா.
0: காலை வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கீங்க?
13: நான் நலமா இருக்கேன். ராஜ், எப்படி
0: இருக்கிறீங்க? நல்லா, சிறப்பாக, சூப்பராக, சந்தோஷமாக, ஜாலியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
13: நான் நல்லா இருக்கிறேன். என்ன உங்களுக்கு சொல்கிறீங்க? அப்படி
0: கொஞ்சம் சூப்பரா நல்லா ஜாலியா தானே இருக்கு, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அகில் கனெக்ட் ஆகல.
13: அப்படியே இருங்க, அப்படியே இருங்க.
0: மிஸ் ஆகுதா, மிஸ்ஸஸ் ஆகுதா, புரியல?
13: மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த இழுத்தீங்களே, இப்ப ஒரு தடவை கேக்குறேன், எப்படி இருக்கீங்கன்னா டக்காண்டு வரும்.
0: என்ன குரலை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரியா, பயங்கர சுவாமி சுவாமி தான்.
13: நாங்க எனக்கு எல்லாம் அந்த சுவர் இல்லாத சித்திரம், அந்த துராபாரம், அந்த படம் பார்க்க எனக்கு விருப்பமே
0: இல்லை.
13: சிரிக்கத்தான், நோயை போக்குறதுதான். நீங்க நோயை தந்துட்டு போயிட்டீங்களே லாஸ்ட் வீக்.
0: ஐயோ, அந்த கதையா? கரெக்டாக ஞாபகப்படுத்துறீங்க. ஆக்சுவலி வந்து அந்த கதையுடைய முடிவில் வந்து அந்த பாப்பா வந்து பாப்பாத்தி அப்படியே அந்த ரிக்ஷாவில் போகிறாங்க, அம்மாவும் வந்து நம்பிக்கையாக இருக்காங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு மட்டும் தான் தெரியும் அந்த குழந்தை இன்னொரு 6 மணி நேரத்தில் இறந்துரும்னு சொல்லி.
13: எல்லாருக்கும் நஞ்சு குடிச்சு அப்படி எல்லாம் வேணாம் இல்ல, அது உண்மை, கதையில உண்மை இருக்குது.
0: இறந்து போகும் இல்லையா, அப்ப அந்த கரெக்டா அதுல ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பாரு, அதுல சுஜாதா அந்த கதையுடைய கண்டினியூட்டி எழுதியிருப்பாரு. என்ன ஆக்சுவலி அவர் சொல்ல வந்தாரு அப்படின்னா, அந்த யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணும் சொல்லுங்க, அந்த ரோடு போட்ட அதிகாரி, அந்த ரோடு போடுறதுக்காக கொடுத்த கான்ட்ராக்டர், அந்த லைன் மேன், அந்த லைனை போட்டவன், அதுக்காக அப்ரூவல் கொடுத்தவன், அந்த ஒன் வே போர்டு போட்டு அந்த அங்கே போன ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், அங்கே ஒன் வேயில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் நிற்கணும், அந்த நிற்க வைக்காத அதிகாரி, அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் போது அதே மாதிரி தான். இங்கே ஏன் அத்தனை பேரை பண்ணணும், அந்த அத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் தன்னுடைய வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தா அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலான்றது தான் இந்த கதையில் சொல்ல வந்தது. அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் யாராவது ஒருத்தர் அங்கே தன்னுடைய வேலையை ஒழுங்காக அவர் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பார்த்துருந்தா அந்த குழந்தை எப்படியாவது அட்மிட் பண்ணி காப்பாற்றிருக்கலான்ற விஷயம் தானே. எனக்குமே அது ரொம்ப எஃபெக்டிங்கான ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த கதையை படிச்சுட்டு எனக்கு இந்த நிகழ்ச்சியில அதை கொண்டு வர்றதுக்கு எனக்குமே விருப்பம் இல்லதான், ஆனா எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. நன்றி.
13: சுதந்திரம் அது சொல்றதுக்கு உரிமை இருக்கு கருத்துல. எனக்கு ஒரு உடன்பாடு இல்ல
0: என்னன்னா,
13: அவங்களே இல்லாம உலகம் முழுக்க
0: இருக்குது. அவங்க லைஃபும் வந்து பயங்கர பெஸ்டா எல்லாம் இல்ல, கையில கத்தி வச்சுட்டே தூங்குற நிம்மதியில்லாத தூக்கத்தை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு வரலையா? அதுதான்
13: அதே கத்தி தான் அவனுக்கு எவனா மாறும் ஒரு நாள்.
0: கரெக்ட், அவர் கழுத்திலேயே தான் வச்சுட்டு தூங்குறாரு. தாராளமா நீங்க உங்க கருத்தை முன்வைக்கலாம். அதுதான் எப்பயுமே வந்து வாதம் செய்யும் பொழுதுதான் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் பிறக்கும். அந்த அப்படிதான் இது வரைக்குமே வந்து நம்மளுடைய வாழ்வாதாரமே இருந்திருக்கு. வாதம் செய்து நல்ல கருத்துக்களை வந்து கடைபிடிக்கிறது தான் வந்து நம்மளையே வந்து ஒரு பெட்டர் பர்சனா மாத்தும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க யாருமே எதிர்க்காம இருந்தா இந்த கருத்துக்கு எதிர்கருத்தே இருக்காது, வளரவே மாட்டோம்.
13: அதுதான் இப்ப நாங்கள் பிறந்த நாடு ஆச்சு, இந்தியா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் நல்ல நாடு, எங்களுக்கு பிடிக்கும். அங்க சில சில பிரச்சனைகள் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கனடா மல்டி கல்ச்சரல் நாடு, இங்க வாழ்றது எனக்கு பிடிக்கும். எல்லா இடமும் வாழுது, பிரச்சனையே இல்லாம வாழுது. சில சில பிரச்சனைகள் இருக்குதான், அது எங்கேயும் இருக்கு. ஆனா மல்டி கல்ச்சரல் கனடா எனக்கு பிடிக்கும்.
0: வெரி குட், ட்ரூ ட்ரூ, வெரி ட்ரூ. நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இல்லைன்னா இப்போ கணவன் இறந்த உடனே மனைவி வந்து வெள்ளப்புடவை கட்டணும், புட்டு வைக்கக்கூடாது, இதெல்லாம் கேள்வி கேட்டதுனால தான் நல்லா மாறிட்டு வருது. அவசியமற்ற விஷயங்களில் தூக்கி போட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போகிறது தானே வாழ்க்கை.
13: விஜய் இந்த வைஃப் இருக்கிறாங்க, சங்கீதா இருக்கிறாங்க, கோடி கோடியா தாரம் காசு, எங்களை போய் இன்டர்வியூ தாங்க எல்லா நெட்வொர்க்கும் கேக்குது. அவங்க அமைதியா இருக்கிறாங்க. விஜய் கூட மேடையில பேசினாலும் குடும்ப பிரச்சனை எங்கேயுமே
0: பேசுறது இல்ல.
13: அதுதான் ராஜ் வாழ்க்கை, அப்படித்தான் வாழ்க்கை இருக்கணும்.
0: இருக்கணும், கரெக்ட் கரெக்ட். பர்சனல் விஷயம் பர்சனல், ப்ரொஃபஷன் தனியா பர்சனல் தனியா, ரெண்டையும் குழப்பிக்க கூடாதுன்றீங்க.
13: ஆமா ஆமா, அதாலதான் பாருங்க, ஆயிரம் பேர் ஆயிரம் கதைக்கட்டும், நாங்க அமைதியா இருப்போம். அப்பா கதைக்கிறவன் கதைச்சு போட்டு பேசாம வாய் மூடுவார். நாங்க எங்கட பிரச்சனை சொல்ல போய் மூன்றாம் ஆளுக்குள்ள தலைய போட்டு இன்னும் பெருசா நெருப்பு பத்து எரியும்.
0: கரெக்ட், அவங்களுக்கு என்ன வேற விஷயமே இருக்காது பேசுறதுக்கு, இது பத்த பேசுவாங்க. அடுத்த வேலை சோத்துக்கு என்ன என்ன பண்றேன்னு தெரியாது. ஆனாலும் வந்து எவனையாவது ஒருத்தரை பிடிச்சி அவனை பத்தி குறை பேசுறது.
13: ஆமா ஆமா, இப்ப நீங்க கொஞ்சம் சொன்னீங்க என்னட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை நான் சொல்றேன்னு சொன்னீங்க. என்னுடைய கண்டென்ட் என்னன்னா,
0: சொல்லுங்க,
13: வாழ்க்கையா அப்படித்தான் வாழணும், என்னுடைய குடும்ப பிரச்சனை என்னோட இருக்கணும், மற்றவனுக்கு தலை போடக்கூடாது.
0: அப்ப நீ உங்க இப்ப ரவிபாலாவை என்னெல்லாம் பண்ணி மாத்த, கஸ்டமைஸ் பண்ணனா என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரமீங்க?
13: ஆமா, நிறைய இருக்குராஜ்.
0: சொல்லுங்க.
13: முக்கியமானது எனக்கு பிடிச்சத மற்ற திணிக்க கூடாது, அது பிள்ளையாகட்டும் மனுஷியாகட்டும் சுற்றி வர இருக்கிறார்களாகட்டும்.
0: அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளார விதைப்பீங்க. ஐயோ,
13: அந்த எண்ணம் எனக்கு, நான் என்ன நான் திருத்தணும், நான் சொல்றதான் சரி என்று இருக்கப்படாது. மற்றவங்க கருத்துக்கு நான் இடம் தந்து அதை கேட்கிற அனுபவம் எனக்கு இப்ப இப்ப கொஞ்சம் வந்துட்டு, ஆனா முந்தி இல்ல, முந்தி
0: ஆடமெண்டா இருப்பீங்க. இப்ப
13: இந்த பிள்ளைகள் என்றால் படிக்கிறதுக்கு அதுக்கு நான் போர்ஸ் பண்ணினால்,
0: எனக்கு
13: விரும்பினத நான் திணிக்க போனதால சொல்லுவா. அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தான் தெரியும். வந்துட்டு குழந்தைகள்ட பிள்ளைகள விஷயத்திலையும் நாங்கள் தலை போடக்கூடாது. அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட கருத்துக்கள், அவங்களுக்கு என்ன ஆகும்ன்றத நாங்க உள்வாங்கணும்.
0: இன்ட்ரெஸ்டிங், ஓகே. அந்த பர்சனாலிட்டி மாத்துவீங்க. அடுத்தது
13: அது ஏன் நடக்குதுன்றதா, நாங்க சுத்த பாக்குறோம், எங்களுக்கு பக்கத்துல பாக்குறோம், மற்ற வீட்டை பாக்குறோம், பார்த்துதான் எந்த பிள்ளை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதான் எந்த கொள்கை.
0: ஓகே, சூப்பர்.
13: மற்றதாவது என்னோட கணக்க மாத்த இல்ல, இப்ப நீங்களே என்ன பாத்துட்டே சொன்னீங்க ரவிபால் உங்களை பார்த்தாலும் கவிஞர் மாதிரி இருக்குன்னு
0: சொன்னீங்க. ஆமா,
13: அந்த பேஸ் எனக்கு வேணும் அப்படியே இருக்கு.
0: லுக் வைஸ் எதுவுமே மாத்த விரும்பல. சூப்பர்.
13: மற்றவராஜ் இன்னும் ஒரு 20 இயர்ஸ் நான் வாழணும், உங்களோட வாழணும்.
0: சூப்பர், காரணம் அது கண்டிப்பா நடக்கும்.
13: இதுக்காக இப்ப நான் ஆவா வந்து ஓடி ஓடி உழைச்சு எனக்காக நான் இனி வாழணும். அந்த 20 இயர்ஸ் எனக்காக நான் வாழணும்.
0: அதனாலதான் நீங்க இப்ப தீவு வாங்கிட்டு போய் செட்டில் ஆயிட்டீங்க தனியா. இனிமேல நீங்க நினைச்ச மாதிரி வாழலாம்.
13: சூப்பர்,
0: செம பாயிண்ட். அதோட முடிச்சுக்கலாமா இல்ல இன்னும் இருக்கா?
13: இல்ல எனக்கு ராஜ் அந்த இந்த விஜய் விஷயத்துல பல குத்துகள் பல மீம்ஸ்கள் எல்லாமே வருது. அதை போட முதல் நான் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கணும் ராஜ்.
0: நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானே? நொட்டை பேசிட்டே இருப்பாங்க அவங்க, கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அந்த நாலு பேர் வந்து வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் உருப்படியா பண்ணிருக்க மாட்டாங்க, எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆனா எவனையாவது ஒருத்தனை பார்த்து குறை சொல்றது மட்டுமே அவங்களுடைய லைஃப் பூரா பண்ணிருப்பாங்க. விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்.
13: எல்லாரும் முன்னேறி இப்ப நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போயிட்டு சொல்லுங்க ராஜ். பாருங்க, நீங்க நல்லதை நான் உங்கள்ட்ட நான் பார்க்க மாட்டேன். உங்கள்ட்ட என்னென்ன கூற என்னென்ன பேக் அதைத்தான் நான் கொண்டு வந்து ஃபீல் போட்டு உங்களை கவக்குறதா
0: இறக்க பாப்பாங்க. ஆமா, ட்ரூ, வெரி ட்ரூ.
13: அதனாலதான் இந்த பாட்டை கேட்கிறேன். அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்க. அந்த படம் தெரியல ராஜ்?
0: தெரியும் தெரியும். ஆமா, அந்த பாட்டு இருக்கு நிறைய தடவை, இப்ப நிறைய இன்னொரு நேரம் அடிக்கடி கேட்கிற பாடல். அதை போட்டுருவோம் உங்களுக்காக. சிறப்பு, நன்றி. நன்றி ரவிபாலா, மீண்டும் சந்திப்போம். நன்றி. பயங்கர ஸ்ட்ராங்கான கருத்தெல்லாம் வந்து முன் வச்சுட்டு போயிருக்காரு. டக்கு டக்குன்னு அடுத்த நேயர்களுக்கு போயிருவோம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
14: வணக்கம் ராஜ்.
0: வணக்கம் தவம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
14: அதுக்கு முதல் நான் கேட்கிறேன், உங்களோட புள்ளி எப்படி இருக்கு?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க, ஜம்முன்னு ஜாலியா. ஐயோ, நீங்க இந்த கேள்விய வந்து எங்க அப்பா கூட இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி மிரட்டி கேக்கல. ஸ்கூலுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருச்சு, செப்டம்பர் மாதத்துல தான் போறாரு. இப்போ
14: ஸ்கூலுக்கு விடாட்டிக்கு
0: கூறுபட மாட்டாங்கன்றீங்க. மாற்றம் உங்க லைஃப்லயே நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன
14: பண்ணுவீங்க?
0: டிராவல் பண்ண ஆசைப்படுறீங்களா? நிறைய டிராவலரா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க?
14: நான் டிராவல் பண்ணிட்டேன்.
0: நான் பண்ணிட்டீங்க? ஓகே.
14: ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பட் அவுட் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா தான் போல.
0: ஓகே ஓகே. எக்ஸெப்ட் ஆப்பிரிக்கா, நம்ம எல்லா ஊரியும் நீங்க சுத்திட்டு வந்துட்டீங்க. ஆட்டிங் அப்பா.
14: குரோப் யூரோப்.
0: ஆமா. ஓகே, அது அது கேக்கல, கேள்வி அது இல்ல. இப்ப சரி, அது பிரச்சனை இல்ல. நீங்க பாடல் கேட்க விரும்புறீங்களா?
14: திரும்ப பாடுவோம் மலையாளத்திலே போவோம். ஆமக அக்குத்தான் நட்டான், அக்கமக கிக்குத்தான் நட்டான். நாங்கள் திரும்ப பாடுவோம்.
0: அது தெரியும் எனக்கு. சூப்பர், ஒரே ஸ்கிரிப்ட் தான்.
14: மலையாளத்திலே போவோம்.
0: மலையாளத்திலையும் பறையும்.
14: தெலுங்கு, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் பறக்கும்.
0: அட்டிங்கப்பா,
14: இது இத்தாலியன் பாடு பாடா.
0: என்னது இட்டாலியன் பாட்டா?
14: ஓ, பெலிசிட்டா பெலிசிட்டா பத்தனமான பெலிசிட்டா பெலிசிட்டா பெலிசிட்டா. ஸ்பானிஷ்ல
0: பாடுடா. சரி பாடுங்க, அதுவும் பாடுங்க கேட்போம். அது வேறையா என்னெல்லாம்?
14: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி தவம்.
14: சரி, பிள்ளை ஸ்கூலுக்கு வந்து போகணும்.
0: அய்யோ சரி, அனுப்பிடுறேன் கண்டிப்பா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
15: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க காலை வணக்கம். கமாண்டர் கண்ணன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
15: சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. என்ன முதற்கண் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு, மற்றது மோட்சத்துல இருக்க எங்க அம்மாவுக்கும் எல்லாருடைய அம்மா மோட்சத்துல இருக்கவங்களுக்கும் நினைவு கூர்ந்து கொண்டு, இங்க இருக்க அம்மா மார் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிப்போம். என்னுடைய மகள் உட்பட.
0: வெரி ஸ்வீட், நைஸ் நைஸ், ஓகே. நீங்க உங்களுக்கும் கண்டிப்பா சொல்லிடலாம், எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்து சொல்லிடலாம். இப்ப வருவோம் கண்டென்ட். கமாண்டோ கண்ணன் வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி மாத்தி ஒரு கண்ணனை ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்கும் அது?
15: என்ன ரெடி பண்ணணும்னா, ரெண்டு விஷயத்துல ரெடி பண்ணலாம். ஒண்ணு வந்து மூளையில அந்த மறதி எல்லாம் பண்ணணும்.
0: என்னத்துக்கு
15: இப்ப சொல்ற

0: 1 மில்லியன் லோட்டோ வேண்டிக்கிறேன். நான் வேலை செய்யற நாட்கள் எல்லாம் நிறைய எல்லாம் மக்களுக்கு உதவி எல்லாம் செஞ்சிட்டு இருப்போம், மாதம் மாசம் மாசம் செஞ்சிட்டு இருப்போம், இந்த அசோசியேஷனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம்.
1: பணத்தை வாங்குறதே வந்து குடுக்கறதுக்காக தான் எல்லாருக்கும்
0: முப்பது வீதத்தை சம்பளத்தை சேமிச்சு வச்சு அதுல 10% ஒவ்வொரு மாதம் எப்படியும் அப்படி அப்படி கொடுத்து அதை வந்து அந்த ரிட்டையர் பண்ண பிறகு எல்லாம் குறைச்சிட்டோம், நல்லா குறைச்சிட்டோம். ஏன்னா இன்கம் வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டெட் இன்கம் தானே வருது. இப்படி ஒரு லொட்டோ ஒன்று விழுந்துச்சுன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர்றதுல எல்லாருக்கும் அந்த தேவையானவங்களுக்கு தான் உதவி செய்யணும். தேவையானவங்களுக்கு உதவி செய்யணும். எத்தனை பிள்ளைகள் பட்டினி இருக்கும், ஸ்கூல் போயிடாம இருப்பாங்க, செருப்பு தைக்க வழி இல்லாம இருப்பாங்க, உதவி செஞ்சு. மற்றது வந்து உலகம் பூரா ஒவ்வொரு மாசமும் வேற வேற இடங்களுக்கு டிராவல் பண்ணல. இப்ப வைஃப் தொடங்கிட்டாங்க, அப்படி அவங்க ரிட்டையர்மெண்ட் இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க, அவங்க 6 மாசம் வர மாட்டேன்.
1: அப்படியா? ஓ, இப்ப நீங்க ஒரு பேச்சுலரா? இப்ப
0: பேச்சுலர்.
1: அட்டிங் அப்பா, சூப்பர்.
0: சமைச்சு எல்லாம் ஃப்ரீசர்ல போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. வேண்டியது எடுத்து சாப்பிடுவேன், இருந்துட்டு கடையில என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், அப்படி ஆர்டர் பண்ண போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க கடையில.
1: ஓ, சூப்பர். ஓகே ஓகே. ஆஹா, இன்ட்ரஸ்டிங்.
0: அன்னைக்கு ஒருத்தர் பீசா ஆர்டர் போய் அங்க ஒருத்தர் தமிழால டெலிவரிக்கு இருக்காரு. அவரு அவருக்கு வாங்கி எனக்கு தந்தாரு.
1: ஆஹா, சோ ஸ்வீட். இப்படி எல்லாம் இருக்கணும் நண்பர்கள்.
0: சப்வே கண்ணை போனேன், அதுல ஒரு 2 கேர்ள்ஸ் தெரியும், அவங்க ஒரு ஹாஃப் சப்வே ஒவ்வொரு வருஷம் ராஜோட பேசி பேசிக்கிட்டு அப்படி ட்ரபல் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அவ்வளவுதான். அது என்ன ஒரு சூப்பர். ஆனா இது வந்து இப்ப நீங்க நார்மலாவே பண்ண விருப்பப்படுறது, வேற எல்லாத்தையும் மாத்தலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்னும் பெருசா இல்லையா? அப்படிலாம்
0: இந்த வயசுல வந்து என்ன மாத்தலாம்னா, எனக்கு அந்த நான் சொன்னதான் ஹெல்த்தியா இருக்கணும்,
1: ஒவ்வொரு
0: வயசுல வந்து ஒவ்வொரு விருப்பங்கள் வரும். யங்கா இருக்கவங்களுக்கு வேற விருப்பங்கள் வரும். இப்ப நீங்க இதே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு நீங்க கேட்டிருந்தா நான் வேற வேற எல்லாம்
1: சொல்லிருப்பீங்க. ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப மாதிரி நம்மளுடைய தேவைகள் விருப்பங்கள் மாறுது.
0: நேத்து வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு ஜோதி ஜெயக்குமார் இருக்கிறாங்க இல்லையா?
1: ஓகே. ஆமா,
0: அவங்கள ஜோதி ஜெயக்குமார் மகளின் 18வது பர்த்டே.
1: ஓ,
0: பேர். அவரோட பேர் என்னன்னா ஜெஸ்ஸி.
1: ஆஹா.
0: அவங்க வாழ்த்துல தெரிஞ்சது நீடூரி வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு நம்ம ஃப்ரெண்டால் உமான்னு அவங்களும் பிறந்த நாளை கொண்டாங்க. என்னுடைய பழைய ஸ்டாஃப் இப்போ அண்ணா அண்ணான்னு பேசிட்டு இருப்பா. அவருடைய பேரு ஜெயசுதா. அவங்களும் இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க.
1: ஜெயசுதா, ஓகே. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாடுறாக்க, திருமணம் கொண்டாடுறாக்க, நுழைவான்னு வாழ்த்தி கொண்டு நீங்க சொல்லிட்டு புதுப்பாட்டு ஒன்று வச்சிருக்கேன், அதுல எந்த பேரையும் சேர்த்துக்கோங்க.
1: சேர்த்துறேன். சூப்பர், சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணன், அழகா கியூட்டான கண்டென்ட் கொண்டதுக்காக நன்றி. எல்லாருடைய ஆசை ரொம்ப சிம்பிளா இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணா என்னெல்லாம் மாத்தணும். இப்ப நான் சொன்ன உண்மையிலே எனக்கு வந்து ரித்திக் ரோஷன் கண்ணு, அப்புறம் சல்மான் கண்ணோட பாடி, ஒரு பர்சனாலிட்டியாக வந்து ஒரு ஷாருக் கான் மாதிரி, ஒரு ஆல்வேஸ் அ ஸ்டார் மாதிரி, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றக்கூடியது. உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும், எப்படி ஒரு கார் இருக்கணும், எல்லாத்தையும் மைன்யூட்டாக எல்லாத்தையுமே நோட் பண்ணி, என்னுடைய ஹெல்தி டயட் இப்படி இருக்கணும், எனக்கு ஒரு டயட்டிஷியன் இருக்கணும், எனக்கு ஒரு பர்சனல் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஒருத்தர் இருக்கணும், போக வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாகனம், ப்ளஸ் அந்த செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு ஒரு என்னென்னமாவோ மாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். எவ்வளோ சிம்பிளாக வந்து நேர்கள் வந்து கொண்டு வர்றது, அவ்வளோதான். யதார்த்தமாக இருக்குது. இது மேலே ரொம்பலாம் ஆசைப்படலப்பா, போதும், இதுவே நல்லா இருக்கு அப்படின்ற சொல்ற விஷயங்கள் வந்து கண்டென்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ,
2: காலை வணக்கம்.

0: வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் மாத்தியா கண்ணந்து. நான் வந்து மற்ற வேண்ட நேரங்கள் 2 நிமிஷத்துல சரியா சொல்லி முடிக்கிறேன். 2 நிமிஷத்துல இந்த ஆசையா சொல்லி முடிச்சுட்டு போறேன்.
0: ரொம்ப நன்றியா, சொல்லுங்க.
1: நீண்ட நாள் ஒரு ஆசை கல்யாணம் செய்த முதல் அந்த தெரிந்தான பெண்கள் வந்து பஞ்சாபிகள் போட்டுக்கொண்டு சாதிகளோட போய் கொண்டு அழகா இருக்கும் தானே?
0: ஆமா ஆமா, ஓகே.
1: அதால எனக்கு ஒரு ஆசையா இருக்கும். மற்றது ஒரு நல்ல ஒரு அழகிய தேவதையா பிறக்கணும். அந்த பெண்கள் அந்த அதுக்கு முதல் ஒரு சின்ன வயசு இந்த பெண்கள் அந்த மாதம் மூணாம் அந்த வழிகள் அந்த வழிகள் அதுவரை நான் உணர்ந்து பாக்கிறேன். அந்த நேரம் அவர்கள் புண்ணைத்து கொண்டு போறார்கள். இந்த மரண வழி மரண வழி அவன் காட்டுறதுக்கு வர அவ்வளவு வழியே உணர்வு வேணா நான் முகத்திலே வழியில காடக்கூடிய அந்த புண்ணுகள் அந்த வழியே உணர உணர்ந்து ஆசை இருக்கு. அதே போல நல்ல அழகிய தேவதையா பிறக்கணும். நல்ல நான் சாறு கட்டி கொண்டு ஒரு பக்க சிரிப்போட தலையை குளிஞ்சு கொண்டு கடற்கண்டா பார்த்து கொண்டு போகணும். நான் ஒரு வானொலியே ஒரு தொகுப்பாளனியா வரணும். ஆனா முகநூல் எல்லாத்துலயும் இருக்கு போகணும். எல்லாரும் நினைச்சு கவிதை எழுதணும். தேவதையாண்டு கூட கண்ணை மூடினா நான் தான் கனவுல விரவணும். வைக்கு பெறவனும் எல்லாரும் ஆசைப்படணும். பவனோட வாழவனுமே என்ன பவனோட வாழவனுமே ஆசைப்படணும். சும்மா அந்த கடக்கன் சாதி ஒரு புன்னகையோட இப்ப கல்யாணம் செய்து போட்டு கூட அவனை கிட்ட நிறுத்த விட மாட்டேன். ரொமான்ஸ் பண்ணி என்னையே சுத்தி கொண்டு நிக்க விடுவேன். மற்றது வேற என்னன்னு சொன்னா எந்த தேவதை மாதிரி நான் அதே குணம் அதே குரல் அதே அதே அதே மாதிரி விரவணும். அவரோட வாழக்கிளையாட்டும் அவன் குரல்ல இருக்கணும் ஆசை. மற்றது பொம்மை கிடைக்கணும் சொன்னால் நான் அவர்களை ராமன் வந்து சீரியஸ்ல செய்த மாதிரி அந்த பொம்மையாண்டா எனக்கு பிரியமானவர்களை செய்யலாம். சரி, நான் சொன்ன வார்த்தை முறை கூட 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லா நேர்களும் இருந்துட்டா எப்படி இருக்கும்? தேங்க்யூ புருஷோத்தமன். எல்லாருக்கும் அப்படியே 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம பேசாம அது 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் சுருக்கமாக நீங்க கொண்டு வந்த கண்டென்ட்டை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் தயவுசெய்து காத்திருங்கள்.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்காத்தா சாப்பிட வர போயிட கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்களே
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரெண்டு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து டபுள் எக்கோ, அதனால ரெண்டு ரெண்டா கேக்குது. அதனாலே கட் பண்ணிட்டேன். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா, அருணா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் அருணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க அருணன், இந்த க்வெஸ்சனுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் ஹைப்பத்திரிக்கலான கேள்வி தான். ஃபன்னாக இருக்கலாம், இல்லை ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாகவும் கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க எங்க கூட.
10: விஜய் மாதிரி இருக்கணும்,
0: அவ்வளோதான், சிம்பிள், ஒரே ஒரே பதில்.
10: இப்ப ஒரு அவரை பார்க்கும்போது இப்ப சின்னதா எங்களையும் தோணும். அரே ஒரு நடிகரா வந்து நிறைய மக்கள் மனசுல இப்ப எம்ஜிஆருக்கு அடுத்ததான் விஜய் நான் பாக்குறேன்.
0: சூப்பர், ஆப்பா தீவிரமான ரசிகர் நீங்க. இப்ப
10: நிறைய பேர் ஒரு ரோல் மாடல் பாத்துருக்கேன். நிறைய
0: பேர் பெரியாளா இருந்தாலும் எவ்வளவு சிம்பிளிசிட்டியோட இருக்க முடியுமா?
10: சில எல்லாரையும் நாங்க வந்து எல்லாரும் ஒரு ஆள ஒரு ரசிகரங்களை ஒரு கலைஞரங்களை பிடிச்சிருக்கா, அவர் எல்லாத்தையும் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சில சில விஷயங்களை நீங்க எல்லாத்தையும் எடுக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து விஜயோட அந்த அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு அவரு கான்பிடன்ஸ், அந்த கான்பிடன்ஸ்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் மக்களுக்கு நல்ல செஞ்ச நல்ல அசைவா
0: நினைக்கிறேன்.
10: அப்ப அந்த இது அடுத்தது இப்ப அவங்க சொல்லுவாங்கல்ல, இப்ப அவரை பத்தி நிறைய நெகட்டிவா வந்தா அந்த என்ன அந்த எஸ் ஜே சூர்யா சொல்லுவாருல்ல, உங்களுக்கு பிடிச்ச டயலாக் கேட்க அவங்க மைராண்டியன்னு சொல்லுவாங்கல்ல, அது
0: மாதிரி
10: சொல்லிட்டு போக வேண்டியதான்.
0: ரைட், அவ்வளவுதான்.
10: இப்ப நாங்க எல்லாரும் பொறாமையில கேட்கறதா வேற ஒண்ணு, மற்ற மாதிரி கொஞ்சம் நிதானம், பக்குவம், பொறுமை, இப்படியான குணாதிசயங்கள் இன்னும் எனக்கு எனக்கு நிறைய வந்துட்டேன்னா அதுவும் நல்லா இருக்கு.
0: ரொம்ப சிம்பிளா இவ்வளவு ஈஸியா ஒரு கண்டென்ட்டை, நிறைய கருத்துள்ள ஒரு கண்டென்ட்டை ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க.
10: அதே மாதிரி அந்த அவங்க ஆபீஸம் பிள்ளையில பத்தி அவங்க சொன்னாங்கல்ல, நானும் பாக்கல, நான் சில விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய ஷோக்குல இருந்து
0: நினைக்கிறேன்.
10: அப்ப நான் எதுல சொல்லியிருக்கேன் ஆபீஸம் பத்தி, ரைட், காய்ச்சிருக்கோட பத்தி. அப்ப இப்ப நாங்க வந்து சொல்லுவாங்க, இப்ப மற்ற நாடுகள் என்ன மாதிரியா, நான் கனடாவை பொறுத்தவரை வந்துன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கட்டாயம் இருக்கு இந்த நாட்டுல. அதே மாதிரி அவங்களுக்கான அந்த தொகையும் ஊக்கத்தொகையும் அந்த அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் அது இதற்கு அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அப்ப அப்படின்னு பாக்கும்போது கனடா வந்து உண்மைக்கும் பரவாயில்ல இந்த விஷயங்கள்.
0: ஆமா, மத்த உற்பத்தி தெரியலனாலும் பட் இங்க வந்து அதுக்கான நிறைய சப்போர்ட்ஸ், சப்சிடிஸ், ஈவன் நானே அதான் சொல்றேன், இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் கூட
10: கொடுக்குறாங்க.
0: சில பெற்றோர் ஃப்ரீ கோர்சஸ் சாரி கட் பண்றதுக்கு ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு, பட் ஆனா உண்மையிலேயே இந்த ஆட்டிசம்ல அஃபெக்ட் ஆன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து மாசத்துக்கு $1,200 இந்த அந்த தெரபி இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆமா, அது பயங்கர,
10: அந்த காசு வந்து கவர்மெண்ட்
0: கொடுக்கல, கொடுக்கல, அதுக்கு தெரபிக்கு வந்து சப்சிடி காசு கவர்மெண்ட் கொடுக்கல,
10: தெரபிக்கு சப்சிடி இல்ல. என்னன்னா, ஆனா கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்குது, அந்த நிதி எடுத்து நீங்க அந்த நிதியை வந்து பிள்ளைகளுக்கு, ஆனா தெரபி பயங்கர எக்ஸ்பென்சிவ், நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
0: ட்ரூ,
10: பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆனா அந்த நிதி வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், ஆனா கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு, அதனால நீங்க அதுக்குள்ள அந்த பிள்ளையில ஒரு ஒரு ஒரு அளவுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அவங்களுக்கு, ஃப்ரீயா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அது அதுக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கள் அறிய எங்களுக்கு இந்த பிள்ளை யாரு அப்படி ஒரு கவலை தேவையில்லை, நாடு பார்க்கும்.
0: அப்படியா? பட் ஆனால் சி ஓகே அது நீங்கள் உங்களோட வாய்மொழித்தம் அப்படி நடந்தால் நல்லது தான். இப்போ பட் ஆனால் இப்போ எல்லாம் சின்ன சின்ன இப்போ கடைசி வரைக்கும் அவங்க குழந்தையாகவே தான் இருப்பாங்க. இண்டிபெண்ட்டாக ஆகாத குழந்தைங்களும் இருக்காங்க. சில நிறைய பேர் வந்து தானே வந்து குளிக்கிறது சாப்பிட்றது சொல்றது எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க.
10: வயசு போனாக்களையும் பாக்குற வேண்டிய அவசியம் இந்த நாட்டுல இருக்கு எல்லாருக்கும். அப்ப ஆனால கடைசி வரையும் இந்த நாட்டுல இப்ப ஒரு டிசபிலிட்டியான ஒரு பர்சன் வந்து ரோட்லயோ இல்லாட்டி எங்கேயோ நீங்க பாக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ஒரு ஹோமாவது கொடுத்து அவங்கள ஏதாவது அதுக்குள்ள அவங்கள வச்சு ஏதாவது அவங்க செய்வாங்க.
0: ஓகே ஓகே புரியுது.
10: சந்திப்போம்
0: அடுத்த நேர் இணைப்பில். வணக்கம்
9: தலை. வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: ரசிகனோட ஆதங்கம் புரிஞ்சது. இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்ட்டு அது புரிஞ்சது நல்லா. பட் அதுதான் உடம்பு இப்போ நடக்கிறப்பதான் அப்படித்தான் இருக்கும் போல தோணுது. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இவர் விஜய் எல்லாம் பாத்துட்டு வந்தாரு, அதெல்லாம் நல்ல மெச்சூர்டு தான், அருமையானது தான். ஆனா பாத்துட்டு வந்தவங்கட்ட ஒருத்தர் விட்டாரு பாருங்க, பெரியார் அண்ணா கொள்கை மக்களோட விஜய் சேர்த்துவாருன்ட்டு இப்படி தெளிச்சு தெளிவா நாட்டை குடிசை பண்ணிட்டு.
0: அது இது இதுல இன்னொரு அதான் இன்னொரு மீம் போட்டிருந்தாங்க அந்த சாமி படத்துல, ஏய் கோவப்படும் போது காது சேவக்குது பத்தியா அவன் நம்ம ஜாதியில அப்படின்ற
9: மாதிரி. இதெல்லாம் அவரும் மெச்சூர்டா எப்படி இருந்த கரெக்டா போனாரு பாருங்க, எனது சேர்த்து விட்டு போயிட்டாரு. சரிமா, நீங்க வந்து மாற்றம் சொல்றீங்க. மாற்றம் வந்து எனக்கு வந்து என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சம் கேரக்டர்ஸ் போடணும். அறிவுல வந்து அப்துல் கலாம் இருக்கணும், நகைச்சுவை கவுண்டமணி,
0: சூப்பர்
9: ஸ்டைல்ல ரஜினிகாந்த், வள்ளல்ல எம்ஜிஆர், தகுப்பித்தன்மையில அன்னை தெரசா, கவித்துவத்துல வைரமுத்து, இசையம்பு இளையராஜா, இதெல்லாம் போடணும். போட்டு சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதனால அழகுல ஐஸ்வர்ராய், உடம்புல திரிஷா, புன்னகையில சினேகா,
0: எல்லாத்துலயும் ஒரு 10 கிராம் போட்டு ஒரு 1 கிலோ ரெடி பண்ணிடலாம்
9: போட்டு. ஆனா இந்த பிரெயின் மட்டும் என்னுடைய கஸ்டமைசேஷன் இருக்கணும். எப்படின்னா ஏஐ என்னை போட்டு சித்த ஒண்ணு இருக்கணும் போட்டு வச்சிருந்து, இந்த மனசுல நினைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த நினைச்சத செயல்படும் போது தப்பா போகும்போது சம்பந்தப்பட்டவர்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடணும். இப்ப வந்து அரசியல் திட்டம் வருது இல்லைங்களா, ஒரு 100 கோடி திட்டம், அப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், ஒரு 50 கோடி நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறது தப்பு இல்ல. அதை செயல்படுத்திட்டு கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாரும் வாட்ஸ்அப்ல போயிடணும்.
0: ஆஹா, ஓ இந்த மாதிரி பண்றாரியா அப்படின்ட்டு
9: உடனே பொண்ணு ஆட்சி தூக்கிடணும்.
0: நான் இந்த கேள்வியை எதுக்காக கொண்டு வந்தனோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பதில பக்காவாக கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்த ஆள் நீங்க தான் தலைவா. நன்றி
9: நன்றி. பாடல் வந்து கோச்சடையான் படத்துல இருந்து மாற்றம் ஒன்று மாறாது.
0: ஓகே,
9: அந்த பாடல் அப்புறம் ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் புசம் நடி பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கொண்டாடிட்டு சொன்னேன், என்னடி மாற்றம் மாற்றம் தாங்களா, ஆட்சி தான் மாறிச்சு, நீங்க கொஞ்சம் மாறலாம்ல அப்படின்னா, நான் என்ன மாறணும் அப்படின்னு, நீ உங்க அம்மாவும் நல்ல அம்மா, நல்ல அம்மா, வள்ளல் குணம் படிச்சவங்க, தாய் போல சிறந்ததெல்லாம், மதர் சைடெல்லாம் கொண்டாட நல்லதுதான், ஆனா அவங்கள மாதிரி நீ மாற வேண்டியதானே, எப்படி மாறணும், நான் வீட்டுக்கார்கிட்ட பேசும்போது கைவரிசை வந்து பல்வரிசை எடுத்துட்டேன், ஆனா உங்க அம்மா உங்க அப்பா சின்னோட வச்சுக்கிட்டு பேசாம இருக்காங்க, பிறந்தவன் நீ இருக்க முடியாது
0: அப்படின்ட்டு. புரியல புரியல, ஐயோ கரசி பஞ்சு மிஸ் ஆயிடுச்சு. என்னது?
9: அதாவது நான் பள்ளத்தூர் காரி அவங்கள்ட்ட பேசும்போது உன் கைபிரிசை வந்து பல்லுவரிசை எடுத்துட்டேன், ஆனா உங்க அம்மா உங்க அப்பா சின்ன வீட்டு வச்சிருக்கும் போது பேசாம இருந்தாங்க, பாரு அந்த மாதிரி நீ மாற வேண்டியதானே.
0: சூப்பர் இன்ட்ரெஸ்டிங், நைஸ் நைஸ் செம. ஆல்வேஸ் இந்த குட்டி ஸ்டோரிக்கு ஒரு ஃபேனே இருக்காங்க உங்களோட குட்டி ஸ்டோரி பேஸ்க்கு. ரொம்ப நன்றி அதுக்காக ரமேஷ்.
9: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேர்கள் இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
11: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை அணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
12: அப்படின்ற சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவெல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 67 வினை திட்பம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும் இலவசம்.
2: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4661.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், தேவதாஸ் கேட்கிறேன்.
4: வணக்கம், வணக்கம் தேவதாஸ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒவ்வொரு ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் டீடைல்டா டைம் எடுத்து அழகான ஒரு தமிழ்ல நீங்க வந்து டைப் பண்ணி அனுப்புற அந்த மெசேஜ் வந்து நிஜமாவே பயங்கர ஊக்கம் எனக்கு. அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு.
5: போன வெள்ளிக்கிழமை முழு கதையும் கேட்க முடியாம போயிட்டு ஒரு நடுவில் இருந்து கேட்கக்கூடிய இருந்தது.
4: சரி,
5: ஆனா எனக்கு இந்த சாராம்சம் எனக்கு விளங்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எழுத வேண்டி வந்தது. கதையின் பேரை சொன்னா நான் உள்ள இருக்க வாசிக்கிறேன், திரும்ப இருக்க.
4: அந்த கதையுடைய பேர் வந்து நகரம், அதான் கதையுடைய பெயர். எழுத்தாளர் சுஜாதா உடைய சிறுகதை அது.
5: ஓகே ஓகே, நான் வாசிக்கிறேன்.
4: கண்டிப்பா.
5: நன்றி நன்றி.
4: நோ ப்ராப்ளம். இன்னைக்கு தலைப்புக்கு சொல்லுங்க சார், எப்படி எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் உங்களுடைய லைஃப?
5: நான் சண்டை மூன்று விதங்கள்ல இருக்க
4: விரும்புறேன்.
5: பொசிஷனுக்கு போக விரும்புறேன். முதலாவது பொசிஷன் ட்ரம், இந்த பொசிஷனுக்கு போகணும்.
4: சரி,
5: ட்ரம் இந்த உடனடியாக அவர் எடுக்கிற தீர்மானங்கள், அவருக்கு இருக்கிற ஒரு ஓர்வமான குணங்கள், அதாவது ஒரு அதாவது தனித்து எடுக்கக்கூடிய ஒரு துணிவு இருக்கு அவருக்கு.
4: ஓ, அப்படி சொல்றீங்க.
5: அதே நேரத்துல ஒபாமா என்ற சிந்தனையும் இருக்கவள்,
4: அடுத்த
5: போக்கும் இருக்கவள், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி
4: இருக்கவள்.
5: ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருந்தால் இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாத்தையும் குறைச்சு கொண்டு போயிடும்.
4: அதுல கால்கிலோ இதுல கால்கிலோ போட்டாலே
5: கட்டாயம் ட்ரம் இந்த குணங்களும் இருக்கத்தான் வேணும். அதே நேரத்துல ஒபாமா இந்த குணங்களும் இருக்கவள், அதாவது ஒபாமா அந்த நல்ல விஷயங்களும் அதுக்கு அமைய வேணும். அந்த அதே எனக்கு விருப்பம். அப்படியே நான் இருந்துட்டேன் என்றால் இந்த எவ்வளவு பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முடியும். இவ்வளவு வேறு இவ்வளவு கஷ்டப்பட்டு உலகமே பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்குது.
4: சூப்பர்.
5: அந்த பாயிண்ட்ல இல்லாதபடியா அதே எனக்கு அதை விரும்புறேன். அதே அதாவது இந்த குணங்கள் மாற வேணும்.
4: சிறப்பு சிறப்பு, நல்லது. சிம்பிளா ரெண்டே ரெண்டு சாய்ஸ், அதுவே வந்து எல்லாத்தையும் உள்ள அடக்கிருச்சு. நல்லா இருந்தது உங்களோட பதில்.
5: மதது என்ன மொழி சொல்றேன், விஜய்க்கு ஒரு அட்வைசரா இருக்க
4: விரும்புறேன். அப்படியா? ஆலோசகர்,
5: ஒரு நல்ல ஒரு ஆலோசனையோடு ஆலோசனையாளர், அதாவது ஒரு அதை கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் அவருக்கு முன்னால இருக்க வேணும்.
4: ஓகே.
5: அவருக்கு கணக்க பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது, எதிராளிகள் கணக்க பேர் இருக்கிறோம். அவரை எப்படியும் அவரை காவுக்கிறதுக்கு தான் பிளான் இருக்குது. அதற்கு ஈடு செய்யக்கூடிய ஆளாயும் மற்ற அவர் நல்ல நோக்கத்துல போகக்கூடிய மாதிரியும், அதாவது சொல்ல போனால் இந்த பெருச்சாளிகளை வெல்ல வேணும் முதலாவது.
4: சரி,
5: அந்த ஊழலோ அல்லடி போதை பொருளோ அல்லடி மது ஒழிப்போ அல்லடி பெண்களை காப்பாற்ற தன்மையோ எல்லாம் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஆளா நான்
4: மாறணும். ஓகே, சூப்பர். ஓகே,
5: அது எனக்கு விருப்பமாக கிடக்கு. அந்த பொசிஷனுக்கு நான் போக முடியும் என்றா ஈஸியா இருக்கும் எனக்கு.
4: ஓ ஓகே, போட்டுருவோம், உங்களையே நியமிச்சிருவோம்.
5: மூன்றாவது இந்த ஆட்டிசம் பாராக்கிறதுக்கு நான்தானே.
4: ஆமா,
5: அவைகள் அவை சில வீட்டுல பிள்ளைகள் கொஞ்சம் ஆட்டிசம் டைப்பான பிள்ளைகளை சாப்பிட்டா கூட்டிக் கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையோ இல்லாடி அதுக்கான ஒரு வைத்தியமோ செய்யறதுக்கு விரும்புறது குறைவா இருக்குது. அது மெக்கப்படி என்ன தங்கட பிள்ளைகளை இப்படி சொல்லி கூட்டிக் கொண்டு போற பொது இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போறது இல்லாடி ஒரு சரியான ஒரு அணுகுமுறைக்கு அவைக்கு போக முடியாம கிடக்கு. போறதுக்கு அவைக்கு சரியான ஒரு தகமை இல்லாம இருக்கு பேரண்ட்ஸுக்கு. அந்த தன்மைய பிள்ளைய எதிர்காலத்தை நோக்கி ஆரம்பத்துல இருந்தே அந்த ஆலோசனைக்கு அவை போக வேணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணும். இந்த நாட்டுல கண்டிப்பா அந்த ஒரு சூழ்நிலைய உண்டாக்க வேணும். அவைக்கு ஒரு கான்பிடன்ட் பேரண்ட்ஸுக்கு கொண்டு வேணும். எங்கட பிள்ளைகளை நல்ல மாதிரி கொண்டு வரதுன்றா நாங்களே இந்த ஒரு வெக்கத்தையோ எங்களை ஒரு அது ஒரு வெக்க முடியல, அது இயற்கையா நடக்கிற விஷயம்.
4: புரியுது புரியுது. சோ அது எல்லாத்தையும் அந்த சங்கடப்படாம அதை வந்து பண்ணணும் அப்படின்றீங்க.
5: கனபேர் தங்கட ஒரு அப்பட்டமான ஒரு அதாவது சொல்ல போன ஒரு என்ன சொல்ற ஒரு லக்ஸரி லைஃபை விரும்பி கொண்டு தாங்கள் இருக்க வேண்டதுக்காக பிள்ளைகள் இந்த வாழ்நாளை பலதாய் கொண்டிருக்கிறார்கள்.
4: ஓகே, கருத்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்வீட்டான கருத்தா இருந்தது, அதற்காக நன்றி. என்ன பாடல் கேட்கலாம்?
5: பாடல் நான் உங்களுக்கு பாட்டி சொல்ல இல்ல, இன்னும் ஒரு ஆளோட சேர்ந்து போகணும்னு பாக்குறேன். இவர் இது என்ன சொன்னாதான் ஒரு பாட்டு உண்டு.
4: ஆமா, தானா சேர்ந்த கூட்டம் பாட்டு.
5: அந்த பாட்டோட சேர்த்து
4: சேர்த்து போட்டுருவோமா? ஓகே, கண்டிப்பா போட்டுருவோம். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக, நன்றி. சந்திப்போம், இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். வாக்கிங் போறீங்க? இன்னைக்கும் சூப்பர் காத்து வீசுது, எப்படி இருக்கீங்க? சிவலிங்கம் ஐயா, நீங்க பேசுறது ரொம்ப ஆக்சுவலி கேக்கல, டிஸ்டர்ப் ஆகுது சவுண்ட். என்னது? அடிக்கடி நீங்க போய் வர்ற அந்த சிந்தனை எண்ணங்கள் எதுவாக இருக்கும்? அடிக்கடி நீங்க யோசிக்கிற விஷயம்
6: சொல்றீங்க.
4: வயசை குறைக்கணும். ஓ, இந்த இதுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற தலைப்புக்காக உங்களுடைய ஆசை, வயதை குறைச்சி எந்த பருவத்துக்கு போகணும், என்ன பண்ணணும்?
6: ரொம்ப வயிற்று நல்லா உழைக்கணும், ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கணும், சந்தோஷமா இருக்கணும்.
4: சூப்பர், எல்லாருடைய யதார்த்தமான ஆசை தான் அது.
6: வேற
4: ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளவு மாத்தலாம் அப்படின்னு சொல்றேன், இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்களே.
6: இல்ல, சாப்பாடெல்லாம் கூட பரவாயில்லைங்க, கிடைச்சோம். கோயில்ல போனா அன்னதானம் தருவாங்க, சாப்பிட்டு வேலையை முடிச்சுக்கிறாங்க.
4: சரி,
6: ஆனா இருக்கிறது வீடு இல்லாட்டி வாழ்க்கை இல்லாது வேலையே இல்லை.
4: கரெக்ட். ஒரு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இல்லையா லைஃப்ல எல்லாருக்கும்.
6: அதுதான் எல்லாத்துக்கும்.
4: கரெக்ட், அதுக்கு அந்த விருப்பம் தான் உங்களுக்கு, நீங்க எதிர்பார்க்கிற விருப்பம்.
6: விஜயசாருக்கு வாழ்த்துக்கள்.
4: சூப்பர், நீங்க இப்ப கூட வந்து நீங்க கேட்டு ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேறும், கண்டிப்பா நாங்களும் அதற்காக வேண்டிக்கிறோம். எப்ப வேணா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கிற ஒரு உலகம் தான் இது, கண்டிப்பா. கவலையப்பட தேவையில்ல. வாழ்க்கையில வந்து எப்ப வேணா கதவு தட்டும், நீங்க நம்பிக்கையோட இருந்தா மட்டுமே போதும்,
6: இறைவன் கொடுத்தா போதும்.
4: அது சரி, கண்டிப்பா. இப்ப இப்ப வந்து நம்ம சிஎம் சொல்ற மாதிரி கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும்.
6: அதான்
4: அவ்வளவுதான்,
6: சரியா போகுது.
4: பொண்ணாட போத்திடலான்றீங்க, கண்டிப்பா. இது மட்டும் நடந்து சூப்பர் போட்டோ எடுத்து வந்துருங்க. உண்மையா இருக்கும். பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா உங்களுக்கு?
6: பாடல் யாராவது
4: இன்னும் எல்லாருமே இப்படி சொல்லிட்டீங்க. அப்படியா, சூப்பர். அப்ப நிறைய சாய்ஸ் இருக்கு. எப்படி எப்படி ரமேஷ் கேட்ட பாட்டா?
6: ஆமா,
4: ஜாயின் பண்றீங்களா? ஓகே, போட்டுருவோம் அப்ப உங்களுக்காக அந்த மாதிரி ஒரு பாடல். சரியா, நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்
4: வணக்கம் காசிநாதன். என்ன இன்னைக்கு லேட்டு? வேற ஏதாவது அப்படியா? சரி, பரவாயில்ல. ஆஹா, உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனை இல்ல?
7: இல்ல இல்ல, நீங்க
4: ஓகே.
7: காரக்குள்ள இருந்து
4: ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் மாற்ற விரும்புறீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி?
7: எனக்கு பெருக மாற்றம் இதுகள் எல்லாம் இல்ல, எல்லாம் நல்லா நடக்கும்.
4: எல்லாரும் இதே சொல்றீங்க,
7: நல்லா நடக்குது. முதலாவது நாராயணனுக்கு நன்றி சொல்லுவோம்.
4: யார் அந்த நாராயணன்?
7: திருமாவளவன்.
4: ஓ, அப்படி.
7: திருமாவளவன் கடைசியில எல்லாரும் திருமாவளவன் தான் என்ன சொல்ல போறாரு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். திருமாவளவன் என்றால் நாராயணன்
4: பேர்றான்.
7: அப்படி விஜய் பாத்தீங்களா, விஜயன் திருமாவளவன் ஒரே மாதிரி இருந்துச்சு இந்த மியூசியம் ஆடியர்.
4: ஓ, அப்படி. அங்க விடுதலை சிறுத்தைக்கு போயிட்டு கனெக்ட் பண்ணீங்களா நீங்க?
7: அவற்ற தளபதி தான் விஜய்க்கு கையாள இருந்த.
4: அது சரி, ரைட்டு.
7: இதுதான் ஒரு நாராயணன் பக்தனை சோதிச்ச விழிஞ்ச எம்ஜிஆர் பக்தனை நக்கலா விசரன். அப்ப நாராயணன் ரெண்டு நான் கழக்க அவன் அப்பதான் நான் சண்டை விளையாட்டை காட்டி நாராயணன் எல்லாரும் கண்டிச்சிருந்தேன். நாராயணன் சொல்ல கொண்டா அந்த வேல் திருமாவளவன் சொல்ல வந்தேன். நாராயணன் தான் அவனும்.
4: அது சரி, ஓகே. இங்கெல்லாம் கனெக்ட் பண்றீங்க சிறப்பா.
7: இல்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கொண்டா இருக்கிறேன். என்ன அழகு, ஒரு தான் ஏளனமா ஒரு தரம் செய்யக்கூடாது. நாங்கள் எம்ஜிஆர் பக்தன், எங்களை ஏளனமா நாங்கள் இல்ல. நான் எதுக்கான சொல்லல, நாங்கள் இறை நம்பிக்கை உள்ளாக்கள். நாங்க ராமச்சந்திர நாராயணன் தான்.
4: அது சரி, நீங்க இப்ப இதுக்கு வரும், நீங்க என்னவா மாற விரும்புறீங்க? என்னெல்லாம் மாற்றம் உங்களுக்கு தகுந்த மாதிரி?
7: நல்ல நல்ல மனுஷரா வாழ பழகணும்.
4: அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிட்டீங்க. சரி, அதுதான் நீங்க ஆல்ரெடி பண்றீங்களே. பண்ணாத விஷயத்தான், இல்லாத விஷயத்தான் கேட்பாங்க.
7: எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு கேட்கத்தான் முக்கியம். எல்லாரும் கலக்குற, எல்லாரும் சொந்த நல்ல சந்தோஷமா இருக்கு. திடீப்பு இல்லாட்டி என்ன கலையில என்ன வாழ்க்கை?
4: கரெக்ட், 100%. பாடல் என்ன என்ன பாட்டு மனசுல வச்சிருக்கீங்க சொல்லுங்க.
7: மகாகவி காளிதாஸ் படத்துல இருந்து சென்றுமா வாங்கினே வென்றுவா பாட்டு எடுக்கையில் மட்டும் எடுங்க. இல்லாட்டி இன்னொரு பாட்டோட சேர்த்து என்ன
4: பயங்கர ஃபேமஸ் ஆன பாட்டாச்சு.
7: அதுல நல்ல பாட்டு எல்லாம் தாயின் பாட்டு தான் அது மகனுக்கு, அதான் விருப்பமான பாட்டு. ஏழு மண்டா போடுங்க, இல்லாட்டி நல்ல சந்தோஷமா போகுது. எங்கள்ச்சி எல்லாம் ஒவ்வொரு கற்பனைகளும் கதைகளும் இல்ல, நான் வழியில சொல்றது எங்களுக்கும் கற்பனை
4: கண்டிப்பா. நிச்சயமா, நன்றி, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைப்பில் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம், என்ன திருநங்கையா மாறின பிறகு சிவலங்கையா? அப்ப கவலைப்பட்டார் தானே, ஒரு தனக்கு சொந்த வீடு இல்லையே.
4: ஆமா,
8: நான் ஒரு வீடு நான் எந்த எழுதி கொடுக்கிறேன் அவருக்கு, அவரை நான் வச்சிருக்கவா?
4: தாராளம் வச்ச. என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? எல்லோ இவ்வளவு ஸ்வீட்டான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஆஃப்கோர்ஸ்,
8: ஒரு வீடு நான் திருநங்கைய மாறினா அப்பதான் எழுதி கொடுப்பேன் அவருக்கு.
4: ஐயோ, அப்ப
8: வச்சிருக்கேன்.
4: இது அவருக்கு அவர் அதுக்கு நான் வந்து வேணாப்பா, நான் தனியாவே இருந்துடுறேன்ருவாரு.
8: அப்பவே வீட்டுக்கு ஆசைப்படுவான், வீடே தான் தாரணி.
4: வீட்டுக்கு வீடு சும்மா வந்தா பரவாயில்ல, வீடு கூடயே நீங்களும் வரீங்களே. ரிஜெக்ட் பண்ணிருவாரு.
8: 20 வருஷம் இருக்கணும் வந்தாரு தானே. அப்ப நாங்க 20 வருஷம் வேலைக்கு தாகிறது நல்லவான்னு நினைக்கிறேன்.
4: நன்றி. வீடு வருது பிரச்சனையோட வருதுன்னு போது அந்த வீடை எதுக்கு வாங்கிட்டு? சரி, இப்ப வந்து பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். ஒரு சூப்பரான பாட்டு, அதுவும் இதயன் கேட்ட பாட்டு, அதோட சேர்ந்து இன்னும் 2 நேயர்களும் இந்த பாட்டியை வந்து விரும்பினாங்க. இதோ

0: உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5% இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி தான். இன்றைக்கி முக்கியமான அந்த 3 பெண் தெய்வங்கள் வரல, எல்லாரும் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மதர்ஸ் டேக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது அன்னைக்கு வருது அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது, எந்த கிஃப்ட்டும் யாருக்கும் வராது. ஆனால் மதர்ஸ் டேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா மால்லேயும் எவ்வளோ ஐட்டம்ஸ் என்னெல்லாம் கிஃப்ட்டு வச்சுருக்காங்க. எப்பா முக்கியமாக வந்து இப்போ தங்க விலை கூடினாலும் மதர்ஸ் டேக்காக வந்து தங்கம் வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே தயங்கலை. எங்கள் வீட்லேயும் அதே சம்பவம் தான் நடந்தது. இப்போ வந்து ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா இன்னொருத்தருக்கும் வேறு வாங்கியே கொடுத்தே ஆகணும். அதனால் பல பட்ஜெட்டில் பல துண்டுகள் விழுந்துருச்சு உங்கள் லைஃப்லேயும் வந்து விழுந்திருக்கும். பட் இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டிய கடமை. இதெல்லாம் என்ன பெருமையா, கடமையை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கால் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றி. செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது CMR செய்திகள். செய்திகளை தொடர்ந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொடர்ந்து கேளுங்க. நிறைய சினிமா செய்திகளோடு 2-3 முக்கியமான அப்டேட் உங்களுக்காக காத்திருக்குது. இப்பொழுது CMR செய்திகள்.
3: கொழும்பு, கோட்டை மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களுக்கு இடையிலான யாழ்தேவி தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடருந்து பயணிக்கும். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த யாழ்தேவி தொடருந்தானது குளிரூட்டப்பட்ட 4 முதல் வகுப்பு பெட்டிகளை கொண்டிருப்பதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் இந்த தொடருந்துக்கான ஆசனங்களை முன்கூட்டியே ஒதுக்கீடு செய்யும் வசதிகளும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு தெனியாய கல்வி வலைய மாணவர்களின் பெற்றோர்களிடம் விசேட கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மாத்திரை தெனியாய கல்வி வலையத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே பரவி வருகின்ற காய்ச்சல் நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த 4 பிரதான பாடசாலைகளையும் இன்றும் மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கும் தொடர்ந்து மூடுவதற்கு சுகாதார கல்வி அதிகாரிகள் தீர்மானித்திருக்கின்றனர். இதற்கமைய தெனியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ச மகாவித்யாலயம், தெனியாய புனித மேத்யூ வித்யாலயம் மற்றும் பல்லேகம சித்தாந்த வித்யாலயம் ஆகிய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த காலப்பகுதியில் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமது பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு தெனியாய கல்வி வலைய மாணவர்களின் பெற்றோர்களிடம் சுகாதார அதிகாரிகள் விசேட கோரிக்கையாக விடுத்திருக்கின்றனர். இதேவேளை குறித்த காய்ச்சல் நிலைமை தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கொழும்பிலிருந்து சென்றிருக்கின்ற விசேட மருத்துவக் குழுவினர் தெனியாய பகுதிகளில் தமது முதல்கட்ட பரிசோதனைகளை தற்பொழுது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிர்வாக நடைமுறைகளின் போது சமர்ப்பிக்கப்படும் திருமண சான்றிதழ் ஒன்றின் செல்லுபடியாகும் தன்மை அல்லது அதன் சட்டப்பூர்வ நிலை குறித்து கேள்வி எழுப்பவோ அல்லது தீர்மானிக்கவோ எந்தவொரு நிர்வாக அதிகாரிக்கும் அல்லது அரச திணைக்களத்திற்கும் அதிகாரம் இல்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது. அனுராதபுரம் கலன் பிந்துநேவ பகுதியைச் சேர்ந்த அஷில ரணசிங்கே என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிப்பேராணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனுதாரரின் தந்தை மற்றும் சிற்றென்னை வசம் இருந்த அரச காணியொன்றின் நீண்டகால குத்தகை உரிமையை பெறுவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார். எனினும் மனுதாரரின் தந்தை தனது முதல் மனைவியை முறையாக விவாகரத்து செய்த பின்னரே 2வது திருமணம் செய்து கொண்டாரா என்பது குறித்து கேள்வி எழுப்பிய அதிகாரிகள் 2வது திருமணம் செல்லுபடியாகாது என கூறி மனுதாரரின் விண்ணப்பத்தை நிராகரித்தனர். நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை விசாரணை செய்தமை இதன்போது நீதியரசர் ஆதித்ய பட்டபெந்திக்கே பின்வரும் முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரு திருமணத்தின் செல்லுபடியாகும் தன்மை இல்லாமை அல்லது விவாகரத்து குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் குடும்ப நீதிமன்றங்களுக்கு மாத்திரமே உள்ளது என்றும், திருமணப்பதிவு கட்டளை சட்டத்தின் 52வது பிரிவின்படி ஒரு திருமண சான்றிதழ் என்பது அந்த திருமணம் சட்டபூர்வமாக இடம்பெற்றதற்கான முன்னிலை சான்றாகும் என்றும் தெரிவித்தார். ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது அறிவித்தல் இல்லாத நிலையில் ஒரு திருமணச் சான்றிதழை போலியானது என்றோ அல்லது செல்லுபடியற்றது என்றோ தீர்மானிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எந்தவித சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை. அத்துடன் இயற்கை நீதியின் கோட்பாடுகளுக்கு இணங்க புதிய விசாரணையை நடத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இலங்கையின் சுகாதார கட்டமைப்பு தேவைகளுக்கேற்ப மருத்துவ பயிற்சியை சீரமைக்கும் நோக்கில் மருத்துவக் கல்விக்கான தேசிய கொள்கை ஒன்றை வகுப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் தற்பொழுது மருத்துவக் கல்விக்கென உத்தியோகபூர்வமான தேசிய கொள்கை எதுவும் நடைமுறையில் இல்லாத நிலையிலேயே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கல்வித்துறை, சுகாதார அமைச்சு, மருத்துவ நிபுணர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உட்பட மருத்துவக் கல்வியுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி பரந்த பிரதித்துவத்தை இந்த குழு செயற்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் சுகாதார சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தேசிய சுகாதார கட்டமைப்பின் தேவைகளுடன் இணங்கி போகக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்குவதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இந்த குழுவுக்கான உத்தியோகபூர்வ நியமன கடிதங்கள் கிடைக்கப்பெற்றதும் தேசிய கொள்கையை வகுப்பதற்கான பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் முதலாவதாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இவரைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனிடையே முதலமைச்சராக நேற்று பதவியேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாக என பதவியேற்றுக் கொண்ட விஜய் இன்று சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கும் பொழுது உளமாற உறுதி கூறுகின்றேன் என்று கூறி உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உளமாற என்று கூறியே உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டனர். மேற்கு ஆசியாவில் நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் பொது போக்குவரத்து, மின்சார வாகனங்கள் மற்றும் வாகன பகிர்வு முறைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று ஹைதராபாத்தில் இடம்பெற்ற பொது நிகழ்ச்சியொன்றில் பிரதமர் தெரிவித்தார். நிறுவனங்கள் சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்தே பணிபுரியும் முறையை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடுகளில் நடத்தப்படும் திருமணங்கள் மற்றும் தேவையற்ற தங்க முதலீடுகளை தவிர்ப்பதன் மூலமாக இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை 50% வரை குறைத்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர வேண்டும் என்றும், வளைகுடா பகுதி மற்றும் ஹோமோஸ் நீரிணைப் பகுதிகளில் நிலவும் நிலையற்ற தன்மையினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிப்புகள் மற்றும் மசகு எண்ணெய் விலை உயர்வு ஆகியவற்றின் பின்னணியில் பிரதமர் இந்த ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றாா்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனையே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றுமே.

பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்க, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. சினிமா அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற மொதல் அப்டேட் என்ன அப்படிங்கிறதுனா, ரொம்ப நாளாக வந்து இது பெண்டிங்கில் இருக்கே, இந்த செய்தி வரவே இல்லையே, என்ன அப்டேட்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எனக்கும் அதே சிந்தனை தான் இருந்தது. அதோ யாரை பற்றி? ராகவா லாரன்ஸ் பற்றி தான். ஏன்னா நிறைய ஆக்டிவாக படங்கள் நடிக்கிறதுக்கு இவர் சைன் அப்லாம் பண்ணார். அடுத்தடுத்து இவர்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது, ஆனால் ஒன்றுமே வெளியில் வரலையே, சத்தமே காணமே அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஜிகர்தண்டா பார்ட் டூக்கு அப்புறம் வந்து இவர் 4-5 ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் பண்ணார். பென்ஸ் அப்படின்ற ஒரு படத்துக்கெலாம் வந்து ஆல்ரெடி எல்லாம் நடித்து முடிச்சு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்க, ஆனால் அப்படியே எல்லாம் தள்ளி போயிடுச்சு, பயங்கர டிலேயில் இருக்குது. இப்போ வந்து திடீர்னு அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து அப்டேட் தான் இப்போ பரவலாக பேசப்படுது. அது என்ன? காஞ்சனா 4 பத்தி தான். காஞ்சனா 4ல டெட்லியா பின்னாடி வந்து ஒரு வயல்ல இந்த 13 கோஸ்ட் படம்னு ஒரு பழைய ஒரு பேய் படம் வரும், அந்த போஸ்டர் லேஅவுட்ல ஒரு டிசைனை பண்ணி முன்னாடி சும்மா 8 பேக்ஸ்ல பயங்கர மசில்டா ஹல்க் மாதிரி வந்து நிற்கிறாரு நம்மளுடைய லாரன்ஸ், ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸ் வந்து இயக்கி நடித்த காஞ்சனா படம் வந்து முதல்ல வந்து 2011 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், 2011 ரிலீஸ் ஆன படம். அடுத்தது வந்து 2015 காஞ்சனா 2 வந்தது, அதுவும் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் 2019 வந்து காஞ்சனா 3 படம் வந்தது, அதுவும் செம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் நடித்து வெளியிட்ட எல்லா சீரீஸுமே ஹிட் ஆகும், 3 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே மாதிரி 2020 அவர் காஞ்சனா படத்தை லக்ஷ்மி அப்படின்ற பெயரில் வந்து ஹிந்தியில் வேற ரீமேக் பண்ணார். அந்த படம் வந்து அக்ஷய்குமார் நடித்து அந்த படமும் வந்து நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் கோவிட் வந்துருச்சு, ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் காஞ்சனா பற்றி எந்த அப்டேட்டுமே வரலை. ஒரு பெரிய கேப்பை விட்டுட்டு அவர் வேறு படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தார். இப்போ மறுபடியும் அந்த கேப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வந்து காஞ்சனா 4 படத்தை இப்போ இயக்கி வருகிறார். இன்னும் முடியல படத்துடைய ப்ரொடக்ஷன், ஆனால் அப்டேட் எதாவது கொடுத்தாகணும் இல்லை ரசிகர்களுக்காக. அதுக்காகவே அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதுக்கே வந்து பயங்கரமாக பேசப்படுது. ஏ, இது உண்மையான பாடியா இல்லை ஏஐ கிரியேட்டடாப்பா, உண்மையாகவே உடம்பு இந்த மாதிரி ஏற்றிருக்காரா இல்லை ஏஐயா, இவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரா என்ன, அதை பற்றியே நிறைய பேர் வந்து அவரோட பாடியை பற்றியே பேசி எக்கச்சக்க கமெண்ட்டை போட்டிருக்காங்க. இந்த படத்தை வந்து இவருக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஸ்டார் நோரா ஃபத்தேஹி பயங்கரமாக இருப்பாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, செம செக்ஸியான ஒரு ஃபிகர், பாலிவுட்ல பயங்கர ஃபேமஸ் நோரா ஃபத்தேஹி. இவங்க கூட சைன் அப் பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து இந்த படத்தில் இன்னொரு ஜூடியை நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்குது, இன்னும் ஒரு மாசத்துல முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க அவர். அது மட்டும் இல்லாமல் இந்த அதிரடியான போஸ்டரோடு சேர்த்து ஒரு கமெண்ட்டும் போட்டிருக்காரு, ரத்தத்தை உரைய வைக்கும் இசை மற்றும் அந்த பிரத்யேக அப்டேட்டுகள் வந்து விரைவில் உங்களை வந்து சேரும் அப்படின்னு வேற போட்டிருக்காரு இன்ஸ்டால. இவர் வந்து ரெண்டு கையிலும் வந்து சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கமா நிற்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஏகபோக ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும்னு சொல்லி தோணுது இந்த போஸ்டரை பார்த்தாலே. ஸோ காஞ்சனா ஃபேன்ஸுக்கு வந்து காஞ்சனா 4 ஃபர்ஸ்ட் லுக் வந்து பயங்கரமாக வந்து பிடிச்சி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலைவர் வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து குதூகலமாக இருக்காங்க. அதுதான் இப்போ சினிமாவில் ஃபஸ்ட் அப்டேட். இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியில் என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. அடுத்த சினிமா அப்டேட் வேற என்ன, ரெண்டே நாளில் ரிலீஸ் ஆக போற சூர்யாவோட படம் கருப்பு பத்தி தான். இதை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்கறதுக்காகவே வந்து வெயிட் பண்ணியிருந்த, சூர்யாவுக்காகவே செதுக்கின படம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி சொல்கிறாங்க. நடிகராக இருந்து ஃபஸ்ட்டு ஆர்ஜேவாக இருந்து அதுக்கப்புறம் நடிகராக மாறி அப்புறம் இயக்குனராக மாறியிருக்கிற ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய நண்பரோட இணைந்து மூக்குத்தி அம்மன் அப்படின்ற படத்தை வந்து இயக்குனார். இப்போ தனியாக ஒரு சோலோ டைகராக முழுக்க முழுக்க இவரே ஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சு சூர்யாவோட படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து பயங்கர டிலே இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த படத்துக்காக வந்து நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம். இந்த திரைப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக த்ரிஷாவும் அப்புறம் சுவாசிகா அப்புறம் ஸ்வேதா அப்புறம் யோகி பாபு இந்திரன்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. நட்டி உட்பட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்துருக்கிறது வந்து ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சது. நட்டியை வந்து ஜட்ஜாக போட்டிருக்காங்க, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்ஜ் போர்ஷனும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லா ஒரு கோர்ட்டில் இருக்கிற எல்லா வக்கீல்களை வச்சு பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதையாக இருக்குது. இதில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டே வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிகிற விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்தில் வில்லன் யார் தெரியுமா? ஆர்ஜே பாலாஜி தான் இந்த திரைப்படத்தில் வில்லன் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுதான் ஒரே வில்லனா இல்லைன்னு வேறு ஏதாவது இதோட பெரிய வில்லன் வராரா தெரியல. ஆர்ஜே பாலாஜி தான் இந்த திரைப்படத்தில் வந்து வில்லன். அதை முதல்ல டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. என்னது ஆர்ஜே பாலாஜி வில்லனா, அவரை சீரியஸாக நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறது அதுவே வந்து கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு போர்ஷனாக இருக்குது. ஆனால் அதை பிலீவபிளாக வந்து கொடுக்கறது தான் ஒரு டைரக்டரோட சேலஞ்சு. பார்ப்போம் அந்த படத்தை, அந்த படத்தில் அவர் அந்த கேரக்டர் எப்படி செதுக்கியிருக்காரு அப்படிங்கிறத. இதில் நீதிமன்றத்தில் நீதி கேட்டு வர்ற அப்பாவி ஏழை மக்களை வந்து ஏமாற்றி பணம் பறிக்கிற கட்ட பஞ்சாயத்து வழக்கறிஞராக வர்றாரு பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி. அப்புறம் பேபி கண்ணன் என்பது அவரோட வந்து கேரக்டர், அப்பாவி கிராமத்து ஒரு மூத்தவரான இந்திரன்ஸ். இந்திரன்ஸ் வந்து ஆக்சுவலி மலையாளத்தில் வந்து பயங்கர ஃபேமஸ். அவர் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டாக மாறி பயங்கரமாக வந்து 45 வருஷத்துக்கு மேலே எக்கச்சக்க கேரக்டர் நடித்து நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கின ஒரு நடிகர். அவரை வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு ஆள். ஏன்னா லுக் வைஸ் வந்து ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருப்பார், ஆனால் பயங்கரமாக நடிப்பார். இவர் நடித்த படங்கள் அங்கெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இவர் வந்து ஒரு முக்கியமான அப்பா கேரக்டரில் அப்பாவியாக வர்றாரு. அந்த முதியவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை, பணம் பறிச்சிடுறாங்க நீதி கடைகளை. அந்த இடத்துல வந்து பாலாஜி சொல்கிறாரு, நீ யாரை கூப்பிட்டு வாதாரன்னு நானும் பார்க்குறேடா அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ தான் உள்ளே வர்றாரு சூர்யா. ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ராடினரி பிளாக் பஸ்டர் என்டர்டெய்னர். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு தானே நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம், சூர்யாவை இந்த மாதிரி பார்க்க தானே நாங்கள் காத்திருந்தோம். அந்த 4 சீனில் வந்து கெத்தாக வர்றப்ப கைத்தட்டி விசிலடித்து பார்க்குற மாதிரி ஒரு சூர்யாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ண டைமில் இந்த படத்தை வந்து இறக்கியிருக்கிறது. சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு முக்கியமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலாஜி வந்து சமீபத்தில் அவருக்கும் வந்து லாஸ்ட் 2 மூவிஸ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, எடுபடலை. அதே மாதிரி தான் சூர்யாவுக்கும் வந்து கடந்த 2-3 படங்கள் எதுவுமே வந்து எடுபடலை. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு பயங்கர கம்பேக் மூவியாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜி வில்லனாக அக்செப்ட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் உதைக்குது. மற்றபடி படம் வந்து பயங்கரமாக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்த்து எங்கே நம்ப முடியுது? படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ப முடியுது. இந்த திரைப்படம் வந்து வர 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனால் மடப்பசங்க வெனஸ்டே காலையில் 11 மணிக்கு ஷோ வச்சா நான் என்ன காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன் கட் அடிச்சுட்டு போகிறதுக்கு? அந்த மாதிரிலாம்
ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் வெனஸ்டேவே வந்து எஃப்டிஎஃப்எஸ் எப்பயுமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். இந்த படத்தை வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க முடியாது, ஏன்னா வேலை இருக்குது. இங்கே இருப்பேன் நான் கரெக்டாக, இங்கே டியூட்டிக்கு வந்து இங்கே ரேடியோவில் நிகழ்ச்சி நடத்துகிறதா இல்லை தேட்டரில் உட்காந்து படத்தை பார்க்குறதா? அஃப்கோர்ஸ் ரிவ்யூ சொல்லி தான் ஆகணும், ஆனால் நான் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூவை சொல்லிடுவேன். இவங்க வெனஸ்டே மார்னிங் ரிலீஸ் பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு வந்து எப்படியா பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வர்ற ஃப்ரைடே வந்து சினிமா ரிவ்யூவில் நம்ம கருப்பை பற்றி பேசிடலாம். பட் ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்கள் நிறைய பாட்டு கேட்டிருக்காங்க, அந்த பாடல்லேருந்து அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. முக்கியமாக இதை வந்து நம்மளுடைய சிஎம்முக்காக ட்ரிபியூட்டாக வந்து கேட்டிருந்தாங்க, அந்த பாடல் இதோ.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழஸ்ரீயில் என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இப்போ பயங்கரமாக பேசப்படுற தலைப்பு வந்து தங்கத்தை பற்றி தான். தங்கம் விலை உயர்வு, ஒரு நாட்டிலிருந்து ஃபுல்லாக வந்து மறுபடியும் இந்தியாவுக்கே வந்து மோடி தங்கத்தை கொண்டு வந்தது, இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது சார் கரெக்டான டைமில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், உலகத்துடைய நம்பர் ஒன் வெப்சீரீஸாக வந்து லிஸ்ட் பண்ணப்பட்ட மணி ஹைஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். மணி ஹைஸ்ட், நீங்கள் அந்த வெப்சீரீஸை பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது 5 சீசன், பொறுமையாக நீங்கள் பார்க்கணும். சில இடத்துல கொஞ்சம் லேக்லாம் இருக்கும், ஆனாலும் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா 5 சீசனையும் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு பேங்க் ராபரியை இவ்வளோ சூப்பராக வந்து எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு எடுத்திருப்பாங்க. மணி ஹைஸ்ட் அந்த படத்துடைய 5 சீசனும் வந்து வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஒரு ப்ரொஃபஸர் அவரோட தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சு அவங்க வந்து ஒவ்வொரு அரசாங்க இதற்குமே வந்து சவால் விட்டு அரசாங்கத்தையே வந்து ஏமாற்றி எதிர்த்து வந்து அந்த பணத்தை கொள்ளடிக்கிறது தான் வந்து மணி ஹைஸ்ட். பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஒரு வெப்சீரிஸ். எனக்கு வந்து 1st சீசன் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஓகே போச்சு. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஒப்பேத்தி நல்லா பண்ணிட்டாங்க. அதில் முக்கிய கதாபாத்திரமான பெர்லின் வந்து, பெர்லின் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பயங்கரமான ஒரு கேரக்டர். அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஊர் அவங்களோட ஊர் பேர் தான் அவங்களோட பேராக வச்சுப்பாங்க. அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நைரோபி பெர்லின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஊர் பேரையே வந்து பேராக வச்சுப்பாங்க. ஸோ அப்படி வந்து அந்த பெர்லின் அப்படின்ற கேரக்டருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி மறுபடியும் வந்து அந்த தொடர் வந்து வெளியானது. இதில் வந்து 2வது சீசன் இப்போ வந்து 15ஆம் தேதி வந்து வெளியாகுது, மே 15ஆம் தேதி. அந்த பெர்லினுடைய கதாபாத்திரத்தை வச்சு மையப்படுத்தி வந்த சீரீஸ் வந்து ரெடியாகி வெளில வருது. இந்த நிலையில் வந்து இனிமேல் மணி ஹைஸ்டோடைய சீசன்ஸே வந்து தொடராது அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அறிவித்தாங்க. ஆனால் தற்போது அந்த அடுத்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடியாக 2-3 காட்சிகள் வருது. அது வந்து மணி ஹைஸ்டோடைய இதுக்கு வரைக்கும் வராத வீடியோக்கள் மாதிரி இருக்கிறதுனால இப்போ பயங்கர எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆல் த மணி ஹைஸ்ட் ஃபேன்ஸ் ஆஹா ஓகே இதை மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கணும், பயங்கரமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மணி ஹைஸ்ட் அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து அந்த இந்த சீசனுக்கு இல்லை. அதனாலேயே வந்து இதை பெட்டராக எழுதி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இதை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த சீசனில் வந்து தங்க சுரங்கத்தில் இருந்து தங்கத்தை வந்து கொள்ளையடித்து அதை எப்படி வந்து பதுக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து கதையுடைய பின்னணி. இது வந்து தங்கத்தோடைய விலையை நிர்ணயிக்கிறது, அப்புறம் தங்க கடத்தல், ஒவ்வொரு நாடும் வைத்திருக்கிற தங்கம் அதை எப்படி வந்து இவங்க பிளான் பண்ணி ஹைஸ்டில் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பின்னணியில் இந்த இது உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ மணி ஹைஸ்ட்லாம் முடிஞ்சது, இப்போ கோல்டு ஹைஸ்ட் தான் வந்து நடக்க போகுது. ஸோ கோல்டு ஹைஸ்ட் எப்பயுமே வந்து தங்கத்துடைய சுவாரஸ்யம், தங்கத்துடைய அந்த ஆசை, தங்கம் அப்படின்னாலே வந்து இருக்கிற எதிர்பார்ப்பு அதெல்லாமே குறையவே குறையாது, என்றைக்குமே அது. பணத்துடைய வேல்யூ கூட அதிகமாகலாம் குறையலாம், பட் ஆனால் தங்கம் ஆல்வேஸ் வந்து வேல்யூபிள் தான். ஸோ இப்போ மணி ஹைஸ்ட்டில் கோல்டு ஹைஸ்ட்டாக வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ 15ஆம் தேதியிலிருந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான பொழுதுபோக்கு காத்திருக்குது. மணி ஹைஸ்டோடைய கண்டினியூஷனில் கோல்டு ஹைஸ்ட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்கள் கேட்ட பாடலில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. இதோ உங்களுக்காக இன்னொரு பாடல்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. இயக்குனர் சசியோடைய இயக்கத்தில் வந்து 100 சாமி அப்படின்ற ஒரு படத்தோடைய பூஜை போட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷனும் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னடா அப்டேட்டே வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்தோம். இப்பயும் வந்து ரிலீஸ் டேட் எதுவுமே வந்து முடிவாகலை. ஆனால் இந்த மாதம் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகனுடைய ரிலீஸ் தேதி வந்து அவங்க வெளியிட்ட உடனே வந்து இந்த படத்தை குறித்து இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், அப்படியே ஹோல்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சசி சொல்லியிருக்கார் போல். அதனால் அது அப்படியே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வந்துட்டுருக்கு. அநேகமாக வந்து ஜூலை மாதமே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை வந்து கதையாக வச்சு இது குறித்து வந்து ஒரு தனியார் டாக் ஷோவில் வந்து பேசுனாங்க. அப்போ வந்து இந்த ஐடியா வந்து உருவாச்சு, அதை வச்சு தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பித்தேன். இதில் வந்து ஹீரோயின் வந்து சுவாசிகாவுக்கு வந்து அதிக சீன்ஸ் இருக்கும் ஹீரோவோட. இந்த படத்தில் வந்து வெயிட்டேஜ் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப அதிகம், ஆனாலுமே வந்து இதை ஒத்துக்கிட்டு நடிக்க வந்த கதாநாயகன் ஆன மியூசிக் டைரக்டர் ஆன ப்ரொடியூசர் ஆன இவர் யாரு அப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஜய் ஆண்டனி அவர் வந்து ஏற்கனவே பிச்சைக்காரன் படமும் வந்து இவரோட இயக்கத்தில் நடித்தார். இது சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க ஜி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வேற வந்து விஜய் ஆண்டனி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இதில் வந்து இந்த படத்தில் எனக்காக கதை அப்புறம் எந்த திரைக்கதை எதையுமே வந்து கேட்கவே இல்லையாமா விஜய் ஆண்டனி. இவங்க வந்து நான் ஏற்கிறேன் அப்படின்ன உடனே வந்து ஓகே சொல்லிட்டாரு. பூ பிச்சைக்காரன்லாம் இன்னமும் பேசப்படுது. இந்த நிலையில் இந்த படமும் வந்து அதே மாதிரி ஒரு கல்ட்டு படமாக எடுங்க, நீங்கள் பொறுமையாக எடுங்க, என்ன வேணால் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஷீட்டையும் வந்து கேட்குற டேட்டுக்கெலாம் வந்து சைன் அப் பண்ணி கொடுத்துட்டாராமா. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் எனக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் கதையில் ஒட்ட சொல்லாமல் ஒழுங்காக வந்து டேட்ஸை கொடுத்து நடிக்க வந்தாலே வந்து நல்ல படம் எடுத்துடலாம். உண்மையிலே வந்து 100 சாமின்னு பேர் வச்சுருக்கேன், அதில் ஒரு சாமி இவர் தான் அப்படின்ற மாதிரி இவரும் வந்து விட்டு கொடுக்காமல் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 100 சாமி படத்தில் வந்து கதை அப்புறம் மறுமணம் விதவை திருமணம் இன்னமும் நிறைய பயங்கர சொசைட்டியில் இப்பயும் எப்பயுமே வந்து பிரச்சனையாக இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை தைரியமாக எடுத்து பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் சசி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் 100 சாமி திரைப்படத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நல்ல மாதிரி இந்த மாதிரி நல்ல சப்ஜெக்ட் இருக்கிற ரொம்ப மாஸ் என்டர்டெய்னராக இல்லாமல் உண்மையிலே கதையை வந்து வெயிட்டேஜாக வச்சு வர்ற படங்கள் நல்லா வரணும், நிறைய வரணும், நல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தருணத்தில் தெரிவிச்சுப்போம். இத்தோட வந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சி முடிவடைந்தது. அடுத்து உங்களுக்காக செய்திகளை தொடர்ந்து காக்காக்கடி நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: நியூ பிரன்ஸ்விக் மக்கள் தங்களுடைய உள்ளூர் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இன்று வாக்களிப்பில் ஈடுபடுகின்றனர். வாக்காளர்கள் 77 நகராட்சிகளில் நகர முதல்வர்களையும் கவுன்சிலர்களையும் தேர்ந்தெடுப்பதோடு மாவட்ட கல்வி சபை பிரதிநிதிகளையும் தேர்ந்து எடுக்க இருக்கின்றார்கள். இதில் ஃப்ரெட்ரிகன் நகர முதல்வராகும் முயற்சியில் முன்னாள் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனிகா அட்வின், நீண்டகால நகர கவுன்சிலர் ஸ்டீவ் ஹிக்ஸ் மற்றும் முன்னாள் கட்டுமான தொழிலாளி ஜான் ரீட் ஆகிய 2 போட்டியாளர்களை எதிர்த்து போட்டியிடுகின்றார். நியூ பிரான்ஸ்விக்கின் பல பெரிய நகரங்களில் கடும் போட்டி நிலவும் அதேவேளையில் 150 மேற்பட்ட உள்ளூர் இடங்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலில் ஹண்டா வைரஸ் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கின்ற 4 கனேடியர்கள் 2 வாரங்களுக்கு மேல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கண்காணிப்பின் கீழ் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் உயர் சுகாதார உயரதிகாரி தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஸ்பானிய கனேரி தீவுகளில் இருந்து விக்டோரியாவுக்கு சென்ற பயணிகளில் யாருக்கும் தற்பொழுது அறிகுறிகள் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் நோயாளிகளாக அல்லாமல் தொடர்பில் இருந்தவர்களாகவே கருதப்படுகின்றார்கள் என்றும் வைத்தியர் பேர்னி ஹென்றி தெரிவித்திருக்கின்றார். மேற்காப்பிரிக்க கடற்கரையில் உள்ள டெனரிஃப் துறைமுகத்தை எம்வி ஹாண்டியஸ் கப்பல் சென்றடைந்த பொழுது அதிலிருந்து இறங்கிய 130 பயணிகளில் இந்த 4 கனேடியர்களும் அடங்குவர். இப்போது அவர்கள் அறிகுறி அற்றவர்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றனர். குறித்த கனேடியர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட விமானத்தில் கியூபெக்கிற்கும் பின்னர் விக்டோரியாவுக்கும் சென்றனர். அங்கு அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் என்றும் 2 வாரங்களில் மீண்டும் பரிசோதனை செய்யப்பட இருப்பதாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். நோத்தியோக்கில் உள்ள உயர் அடுக்குமாடி கட்டடத்தின் கீழே வீழ்ந்ததில் ஒரு சிறு குழந்தை உயிரிழந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. நேற்று நண்பர்களுக்கு பிறகு டான் மில்ஸ் மற்றும் கிரேடன் ஹால் டிரைவுக்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். அங்கு அந்த குழந்தை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. சிறு குழந்தையின் வயது அல்லது பாலினம் உட்பட்ட மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நோத்தியோக்கில் உள்ள மற்றொரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தின் படுக்கையறை ஜன்னலில் இருந்து 6 சிறுமியொருவர் கீழே விழுந்ததைத் தொடர்ந்து 2 வாரங்களில் இதுபோன்ற 2வது சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. சிஐஏ மற்றும் மொசாட் அமைப்புகளுக்கு முக்கியத்துவ தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட எர்ஃபான் ஷகுசாதே என்பவருக்கு ஈரான் அதிகாரிகள் மரண தண்டனை நிறைவேற்றியிருக்கின்றனர். ஷகுசாதே ஒரு தேசிய அறிவியல் அமைப்பின் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற பதவியில் இருந்தவர் என்றும் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகளுடனான அவரது ஒத்துழைப்பு ஈரானின் மூலோபாய விண்வெளி நலன்களை நேரடியாக பாதித்ததாகவும் நீதித்துறை குற்றம் சாட்டியிருக்கின்றது. வியட்நாமுக்கு ஈராக்கிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற மோல்டா கொடியுடனான எண்ணெய் கப்பல் ஒன்று ஈரான் நிர்ணயித்த வழித்தடத்தை பயன்படுத்தி ஹோமுஸ் நீரெண்ணெயை கடந்து சென்றதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்திச் சேவை தெரிவித்திருக்கின்றது. 3 எண்ணெய் கப்பல்கள் தங்களின் கண்காணிப்பு அமைப்புகளை மீறி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் சென்றதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அஜியோஸ் ஃபசினோஸ் 1 என்ற கப்பல் ஈரானிய அதிகாரிகளினால் அங்கீகரிக்கப்பட்ட வழித்தடத்தின் வழியே ஹோமுஸ் நீரிணையை கடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய வாகன சந்தையான சீனாவில் கடும் போட்டி தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதனால் ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு வாகன விற்பனை தொடர்ந்து 7வது மாதமாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் வெளிநாட்டு தேவையின் மீது அதிக கவனம் செலுத்தி வருவதனால் வாகன ஏற்றுமதி தொடர்ந்து வலுவாக இருக்கின்றது. சீன பயணிகள் வாகன சங்கம் இன்று வெளியிட்ட தகவலின்படி ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு விற்பனை முந்தைய ஆண்டை விட 21.6% குறைந்து 1.4 மில்லியனாக பதிவாகியிருக்கின்றது. இதேவேளையில் மின்சார வாகனங்கள் மற்றும் பிளக்இன் ஹைபிரிட் வாகனங்களின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட 111.8% உயர்ந்திருப்பதாகவும் இது மொத்த வாகன ஏற்றுமதியில் ஏற்பட்ட 80.2% ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் மிஞ்சும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டு வரும் போரின் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலை உயர்ந்ததே வெளிநாடுகளில் மின்சார வாகனங்களுக்கான தேவை அதிகரித்ததற்கு காரணமாகும். இது சர்வதேச சந்தைகளில் மின்சார வாகனங்கள் மீதான ஆர்வத்தை மேலும் தூண்டியிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றியை பெற்றது. இதன் மூலம் தனது 6வது வெற்றியை ஈட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 12 புள்ளிகளோடு அணியின் நிலையில் 5வது இடத்திற்கு முன்னேறியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ஓட்டங்களை பெற்றது. ஆரம்ப வீரர் ஜோஷ் இங்கிலீஷ் 33 பந்து வீச்சுகளில் 10 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்களோடு 85 ஓட்டங்களை குவித்ததோடு ஷபாத் அகமட் ஆட்டமிழக்காமல் 43 ஓட்டங்களை பெற்றார். பதிலுக்கு துருப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது.

0: ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

கேள்விக்கு வருவோம். கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பழமொழிகள் வந்து தமிழில் இருக்கும். சிலதெல்லாம் வந்து பயங்கர அர்த்தமோடு இருக்கும், சிலதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி ஒன்றுக்கு தான் அர்த்தத்தோடு வந்திருக்கேன் நான். உங்ககிட்ட முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதற்கான காரணத்தை சொல்ல போகிறேன். கப்பலே கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்றதான் கேள்வி. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொன்னாங்க? இதற்கு கரெக்டான லாஜிக்கான ரீசனும் நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லையே. நம்ம வந்து குண்டக்க மண்டக்கெல்லாம் யோசிப்போம். நகைச்சுவையோட பதில்களை எதிர்பார்க்குறேன். நிறைய காமெடியான, நக்கலான, லொல்லான, ஜாலியான பதில்களை வந்து கண்டிப்பாக கொண்டு வாங்க. இல்லை இதுக்கு கரெக்டான காரணமே எனக்கு தெரியும் அப்படின்னா அதையும் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது ஏன்? கரெக்டான காரணத்தோடு கால் பண்ணுங்கப்பா, கேட்போம் உங்களுடைய பதிலை. ஒவ்வொருத்தராக வந்து டக்கு டக்குன்னு இணைஞ்சு உங்களோட பதிலை சொல்கிறதுக்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-646-4422. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் கண்ணத்துல கை வைக்க கூடாது சொல்லுங்க.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டைல். காக்கா கடி, சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிங்கல்ல, மாற்றி மாற்றி போட்டி போட்டு சூப்பராக பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். யா, இப்போ வந்து

0: அப்பா
1: இந்த புரிக்கு பாசோட சேரன் எத்தனை சொல்லு எத்தனை சொல்லு

0: say.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி நிகழ்ச்சி. இதில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன்? அந்த கேள்விக்கு பதிலோடு இணைந்திருக்கிற நேர்கள் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, அமைதியாகுது?
2: ஹலோ ஹலோ,
1: ஆ இப்போ தான் கேட்குது. கர்த்தரே, இந்த கேள்விக்கு இந்த பதில் நான் எதிர்பார்க்கல. இந்நேரமும் பூடான பதிலாவே கொண்டு வந்தா எப்படி? சரி, அப்ப கன்னத்துல வந்து கை வைக்க கூடாது, லிப்ஸ் தான் வைக்கணும், முத்தம் தான் கொடுக்கணும். கை வச்சா வேஸ்ட். வாழ்த்துக்கள், நன்றி.
2: அடுத்த
1: நேயர் இணைப்பில் வணக்கம். புரியல, எப்படி
3: பல்லுடைய கூடாது? பல்லு,
1: ஆமா.
3: அப்ப கப்பல் பல்ல கப்பல்.
1: ஐயோ கர்த்தரே, மறுபடி சோதிக்கிறாங்களே.
3: பல்லு வந்து தோட்டில இருக்கப்ப நாங்க எல்லாம் கைய வைக்கணும், கண்ணத்துல வச்சால் பல்ல பாதுகாக்க முடியாது.
1: முடியலப்பா, முடியல, மன்னிச்சிருங்க. நான் இந்த கேள்வியை கொண்டுதிருக்க கூடாதுதான், நானே வந்து டைனாசரை தூக்கி டவுசருக்குள்ள விட்டுக்கிட்டேன். பரவாயில்ல, நன்றி இந்த பதிலுக்கும், சிறப்பு.
3: நன்றி. நான் இந்த உங்களோட பாலக நேரம் இருந்தா நான் அந்த பொண்ணா பழக்க போறதுக்காண்டி இன்னொரு அழகிய அந்த பாலை போட்டுருங்க. நேரம்
1: என்ன ஒரு என்ன ஒரு அழகியட அந்த பாட்டா?
3: என்ன
1: சொல்றீங்க?
3: அப்படி இல்லை, இயற்கையான எனக்கு ஒன்றும் பண்ணிக்கணும், குணம் இருந்தாலே காரணம், பொண்ணு குணம் இருந்தாலே காரணம்.
1: அது சரி, ரைட்டு, சூப்பர். எல்லாத்துக்கும் காரணம் இந்த இதே தான். அவர் தான், அவர் யார் வந்து நான் வந்து உடனே வந்து டிரான்ஸ்ஜெண்டராக மாறப்போகிறேன்னு சொன்னதுனால ஒருத்தர் வந்து பொண்ணாகவே தன்னை உணர்றேன், இதை போட்டதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாற தவறிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுறது? நம்ம போய் வந்து அப்புறம் தாய்லாண்டில் வந்து தவிக்கிற மாதிரி தான், இது ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு சொல்லி டவுட் ஆகும்ல, அந்த மாதிரி ஆக போகுது. வரட்டும் வரட்டும், பேசுகிறேன். ஹலோ
4: வணக்கம் ராஜி, உங்களுக்கு நன்றி. எதுக்கும் என்ன கேக் காட்டி தெரிவிரா?
1: எல்லாம் ஆரம்பிச்சு விட்டதே நீங்க தான், எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க.
4: இப்போ பாருங்க, இந்த கை உங்களோட கைக்குள்ளதான் இருக்கு, பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு?
1: ஒரே போடு போட்டா போட்டு போயிட்டீங்க, நிறைய பேருக்கு தப்பான உணர்வை வந்து தூண்டி விட்டுட்டு
4: போயிட்டீங்க. வச்சிருக்கிறது நல்லது, எல்லாம் பிடிச்சு
1: பாவம். இப்ப வரப்போற சந்ததிகள்லாம் வந்து உண்மையே ரொம்ப பாவம்.
4: ஒரு
1: பதில் வந்துருச்சு, கண்ணத்துல கை வச்சா அதுக்கப்புறம் எப்படி வந்து நீந்துறது? அந்த பதில் சிறப்பான பதில், சூப்பர். வாழ்த்துக்கள்,
4: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். எஸ் ரசிகன், சொல்லுங்க, நீங்க வச்சிருந்த பதில்
5: என்ன?
1: நினச்சேன் இந்த கேள்விக்கு இந்த மாதிரி வந்து யோசிச்சு பதி. மூணு மணி ஆனால் யார் அன்னத்திரி அன்னத்தில் கை வைப்பினே தவிர யார் கன்னத்திலே கை வைக்க மாட்டேன்ற மாதிரி. யார் கன்னத்தில் கப்பலே முழுங்கினாலும் நீங்கள் யார் கன்னத்தில் கை வைப்பீங்கன்னு
5: எனக்கு தெரியும்.
1: ஆமாம், முதல்ல நீங்கள் வந்து தனுஷோட கையை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கை வைக்கிறது.
5: என்ன
1: கரா பாக்க போனவங்க
5: எல்லாம் நீங்களும்
1: வந்து போட்டு விட்டுட்டீங்க. நீங்க மட்டும் போகாம நிறுத்திட்டீங்க.
5: நான் போறேன் இல்ல, இப்ப தியேட்டருக்கே போறேன். தெரியும் இப்படித்தான் எல்லாம் சோகமாக இருந்துட்டு. சோ ஏன் அந்த செலவரியை
1: விட்டுட்டேன்.
5: எங்க 70 inches பார்த்து முடிச்சிருவோம்.
1: சூப்பர், ஈஸியா போயிரும்.
5: ஆமா, மற்றது ஏனண்டா என்ன கப்பல் கவலைக்குல எண்ணத்துல கை வச்சால் அது சரியில நிக்காது
1: தானே. எப்படி
5: என்ன
1: பண்றது, வர வர ரொம்ப ரொம்ப வலிக்குது, முடியல, என்னாலே முடியல. பேசாம இதை நிறுத்திட்டு என்னை யாரும் தேட வேண்டாம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஓடிடலான்
5: இருக்கிறேன்.
1: பாத்தீங்களா, அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்ப அதையே பண்ணுங்கன்றீங்க. பாத்துக்க ரசிகன், மாண்ட்ரியல் வந்து மீட் பண்றேன். நன்றி,
5: நன்றி.
1: என்னென்னலாம் பதில் கொண்டு வராங்க பாருங்க. கேள்வியை மறுபடியும் ஒருத்தர் சொல்லிடுறேன். இப்ப வந்து நிறைய பழமொழிகள் இருக்கும், அதற்கு பயங்கர ஆழமான அர்த்தங்களும் கருத்துக்களும் இருக்கும். ஆனா இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சாலும் சரி, இல்ல காமெடியா யோசிச்சாலும் சரி சொல்லுங்க. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, ஏன்? அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
0: வணக்கம், இது ரவிபாலா.
1: சொல்லுங்க சுவாமி.
0: எனக்கு இந்த டிரம்ப்ல பிடிச்சது இதுதான் ராஜ். டிரம்ப் ஒரு லோக் ஒன்று இருக்கிறார், ரெண்டுதான், இதை தவிர வேற ஒன்றுமே இல்ல அமெரிக்காவில். அந்த
1: எனக்கு பயமே என்னன்னா, நாளைக்கு என் பையன் அப்பா இந்த பொண்ணு தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தான்னா, நம்ம வந்து முதல்ல சரி பொண்ணு நல்ல பொண்ணா அப்படின்னு எல்லாம் பாக்குறது மாதிரி, முதல்ல இது பொண்ணா அப்படின்னு பாக்குற ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமா,
0: ஒரு ஆளை கட்டி தூக்க வேணும்ன்ற தீர்மானிச்சாச்சு.
1: கரெக்ட் இல்லையா?
0: ஆமா ஆமா,
1: தீர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க
0: மாட்டேன். ஒரு கேள்விக்கு பதில் ராஜ்.
1: சொல்லுங்க.
0: முதல் கை கிணத்துல வைக்க கூடாது, சேஃப்டி ஜாக்கெட்ல தான் கை வைக்கணும். என்ன தப்பலாம், சேஃப்டி ஜாக்கெட்ல கண்ணத்துல வச்சிருந்தா நாங்களும் சாகுறோம்.
1: கரெக்ட், ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். கண்ணத்துல கை வச்சிருந்தா உங்களையும் காப்பாத்திக்க முடியாது, அடுத்தவங்களையும் காப்பாத்த முடியாது.
0: ஆமா ஆமா, இல்லாட்டி இன்னும் ஒரு பதில் இருக்கிறாரு.
1: அது என்ன?
0: காசு பாக்குற இடத்துல தான் கை வைக்கணும். இப்ப டைட்டானிக் கவுண்டது படம் ஓடிச்சு.
1: கரெக்ட், எங்க எங்க எப்படி காசு பார்க்கணும் அப்படிங்கறத முக்கியம், அதுதான் யோசிக்கணும். சூப்பர், இன்ட்ரெஸ்டிங், கலக்கிட்டீங்க. நன்றி, நன்றி சுவாமி.
0: நன்றி, நன்றி.
1: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் தவம், சொல்லுங்க.
6: கப்பல் கப்பல் விழுந்து எல்லோம்.
1: ஆமா,
6: டைட்டானி பழம்பகனிகளும்.
1: ஆமா,
6: கன்னத்தில் என்னடி காயம், இது மண்ணக்கிளி செய்த மாயம் அப்படிங்கிற பாட்டு இருக்குது.
1: ஆமா தெரியும்.
6: இந்த பாட்டு தான் ஹிந்தியில பாடவோம்.
1: ஐயோ,
6: தெலுங்குல பாடாம மலையாளத்துல பாடவோம்.
1: சரி பாடுங்க, கேப்போம்.
6: கன்னத்தில் என்னடி காயம், இது மண்ணக்கிளி செய்த முன்னயம்.
1: ஆமா, அது இது அதான். எந்த மொழியில இப்ப பாருங்க, தமிழ்லயே தான் பாடுறீங்க, வேற எந்த மொழியில பாடுவீங்க இந்த பாட்டை?
6: தெலுங்குல
1: பாடுங்க, தெலுங்குல பாடுங்க. கண்ணத்திலூ எத்தனை காயலூ, அப்படிதானே? சரி, நீங்க நீங்க ஹிந்தியில பாடுங்க கேப்போம். உங்களுக்கு ஹிந்தியே தெரியாது. ஐயோ, கட் பண்ணிட்டு ஓடிட்டாரு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி கிராஸ் க்வெஸ்சன் கேட்டா எஸ்கேப் ஆயிரும்னு சொல்லிட்டு. ஹலோ ஐடி எம்ப்ளாய், மறுபடியும் கால் பண்ணுங்க. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம், வணக்கம் தம்பி.
1: வணக்கம், வணக்கம் சிவலிங்கம் ஐயா, வணக்கம். என்ன, நம்ம நேயர்கள் கொண்டு வந்த பதில் எல்லாம் கேட்டு வந்து நீங்களே பதறி போயிருப்பீங்க இல்லையா? பரவாயில்ல.
7: இதயம்
1: வந்து எப்படி
7: கல்யாணம் முடிச்சு முத்தம் கொடுக்கலாங்க.
1: கல்யாணம் முடிச்சுட்டு முத்தம் கொடுக்கலாம். ஓகே,
7: முத்தம் கொடுத்தா வீடு கிடைக்கும்.
1: முத்தம் கொடு. ஓ, அப்ப உங்களுக்கு ஓகே தானா? என்ன பொசுக்குன்னு வீடு கிடைக்குது அப்படின்னு இவ்வளவு டேஸ்ட் இல்லாம இறங்கிட்டீங்க. யார் கூட வருவாங்கன்னு தெரியும்ல பொம்பளை வேஷத்துல? இந்த கொடுமையை சந்திக்க நான் தயார் அப்படின்றீங்க. ஆனாலும் உங்க மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். வீடு கிடைக்குது அப்படிங்கறதுனால நீங்க வந்து எவ்வளோ பெரிய டேஞ்சரை நீங்க சைன் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வீடு ஓகே, யார் உள்ள இருந்தாலும் ஓகே அப்படின்றீங்க. தெரியல, எனக்கு வந்து இது சரியா படலை. இருந்தாலும் உங்க மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். இதையும் இதையும் சேர்ந்து கூட வருவாங்க. அடி அடடி அடடியோட ஒரு வீடும் கிடைக்குதுங்கிறதுனால நீங்க வீடுக்காக ஓகே சொல்லிட்டீங்க. ரைட், ஓ, உங்க மன தைரியத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். நம்பவே முடியல. இருந்தாலும் என்ன பண்றது, இந்த கொடுமை, இந்த கால கொடுமையெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கவே. சரி, பரவாயில்ல, என்ஜாய். நன்றி. என்ன வீடு கிடைக்குது, வீடு கிடைக்குது, நான் அவரை வச்சிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிகரே கெட்டுச்சு. வீடும் வருது ஃபிகரும் வருது அப்படின்ன உடனே வந்து பொசுக்குன்னு ஓகேவும் சொல்லிட்டார் இவர். ஐயையோ, இதே என் காட்டில் மழை தான். ஆனால் எவ்வளோ பெரிய டேஞ்சரை இவர் சைடப் பண்ணியிருக்காருன்னு தெரியாதே. கதவை திறந்தா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் நிற்கும். பயந்துடாதீங்க, ஓகேவா? இப்போ பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதந்த மாமுனிவரின் மாதவச் செல்வியே, மாதுளம் சிவந்த விழியே, ஆணிப்பொன் கட்டிலே அறியா

கடவன் தந்த காளியே யார் தருவா.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது, ஏன்? அந்த கேள்விக்கு பதிலோட இணைஞ்சிருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ,
2: தேவதாஸ் கேக்குறீங்க, எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
1: எஸ் தேவதாஸ், சொல்லுங்க, இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
2: உண்மையை சொல்ல போனால், அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் தேக்கு திசையாக வேணும், அதாவது எதுவும் வந்து போக வேண்டிய யோசிச்சு வைக்க வேணும், மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்க்க வேணும், அதான் வாழ்க்கையில உள்ள இயல்பு.
1: அப்படியே இடிஞ்சு உட்காந்துடக்கூடாது,
2: கடிக்கேள்விக்குண்டா எல்லாரும் கன்னத்துல வைக்காமல் எல்லாரும்
1: ஐயோ, கார் விட்டு எல்லாம் பேசிட்டே வெளியில போயிட்டீங்க, ஆனா கார் உள்ளதான் கனெக்ட் ஆயிருக்கு இன்னமும். தேவதாஸ், ஹலோ. இறங்கி வழி அனுப்பிட்டு கஸ்டமரை அனுப்பிட்டு வந்து உட்காந்துச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீங்க வேலையில் நேரலாம்
2: என்ன, அதாவது எல்லார்டையும் பழக்கமும், ஆறு விழுந்து கிடந்தாலும் என்ன, ஆறு என்ன செத்து கிடந்தாலும் முதல் செய்யறது பேஸ்புக்ல போட வேணும், ரீல்ல போட வேணும்ன்ற ஐடியா, உடனே கமராவி எடுக்கிறது கையில, அதாவது போன கையில் எடுத்து படம் எடுத்து கொண்டிருக்கிறது, அவன் பிடிச்சு கொண்டு இருப்பான் ரோட்டில், ஹெல்ப் பண்ற பழக்கங்கள் இல்ல, தங்களுடைய ஈடுபாடை தான் பார்ப்பாங்க, அதுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வீடு எரிஞ்சு கொண்டிருந்தாலும் அதே இருக்கா, படம் எடுத்து பேஸ்புக்ல போடுவோம் ரீல்ல போடுவோம் ஐடியா தான் முழுக்க, எப்படா லைக் பண்றாங்கன்னு பாக்குறதுடைய வீடு எரிக்கிறத தண்ணி எடுத்து ஊத்துவோம் அதுதான் கன்னத்துல வச்சு பிரயோசனம் இல்ல, யாரும் கமராவை எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட தொழிலா இருக்கும்.
1: என்னெல்லாம் ஐடியா தோணுச்சோ அதை சொல்லிட்டீங்க, சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த இணைப்பில் வணக்கம்.
3: அது கப்பலை கவுண்டில கை வைக்க கூடாதுன்னா, அந்த
1: ஜெகன்மோகினி படத்துல வர்ற லெகின்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வருவீங்களே, இதெல்லாம் பாக்கணும்னு கொடுமை.
3: நான் இருக்கேன்,
1: நாங்க இருக்க மாட்டோம்லாம் பாக்க, நாங்கெல்லாம் இருக்க மாட்டோம். ஐயோ, கால கொடுமை, என்ன பண்றது. சரி, நைஸ், நன்றி, இது என் நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்,
1: சொல்லுங்க ரமேஷ், என்ன பதில்? கன்னத்துல கை வச்சு எப்படி நீச்சல் அடிக்க முடியும்? அவ்வளவுதான் முடிஞ்சது, இதேதான்
4: கன்னத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க.
1: ஆமா,
4: ஒரு சின்ன ஒரு நிமிஷம் டைம் ஒன்னு சொல்லிட்டு போறேன்,
1: சொல்லுங்க.
4: அதாவது ஒருத்தன் இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து திருச்சி லெட்டர் அனுப்பினான். நீங்க கேள்விப்பட்டீங்க, அரசு போசலா என்னன்னு தெரியும், சொல்றேன். திருச்சிராப்பள்ளி எழுதி அனுப்பிட்டான், ஆனா அங்க போய் போனா அவனுக்கு லெட்டர் வரல, டிசப்போஸ்ட் வரல. இவன் அங்கிருந்து போன் பண்ணி அங்க இருந்து போய் போஸ்ட் மாஸ்டர் வைக்கலான்னு
1: சொல்லிருக்கான்.
4: போஸ்ட் மாஸ்டர் போய் கேட்டுருக்கான், என்ன எனக்கு வந்த லெட்டர், வாயா கற்காலம் அப்படின்னு இருக்கான் இவன் அந்த போஸ்ட் மாஸ்டர் இவனை பார்த்து. என்னையா நீ வந்து, இவன் பேர் மன்னார் சாமி, அவன் பேர் குப்புசாமி, என்னையா நீ வந்து என்ன வந்து குப்புசாமி, என்ன வந்து கற்காலம், நான் தற்காலையா அப்படின்னா, என்ன தற்காலம் சொல்லு. ஆனா நேத்து விஜய் ஜெயிச்சாரு, போய் எல்லா அரசியல் தலைவர்களும் பாத்துட்டு வந்து வாழ்த்து பெற்றுட்டு வந்தாரு. ஆமா, அது தெரியும். அப்புறம் அதுதான் தெரியுமா, இப்ப திருச்சியில வந்து வருங்கால முதல்வர் திருச்சியில போட்டு இருக்க அது தெரியுமா அப்படின்னா, யோ நீ தான் கற்காலம், அது எனக்கு முந்தா நாளே தெரியும். கற்காலம் கற்காலமே அது இல்ல மேட்டர், நேற்று நைட் ஓவரா சேர்ந்துருச்சு. இனிமே திருச்சிராப்பள்ளி கிடையாது, திருச்சிராப்பள்ளி மாத்தி அனுப்ப சொல்லு. எழுதி அனுப்பிருக்கேன், அதனால தான் திருச்சிராப்பள்ளி அனுப்ப சொல்லு.
1: கேள்விப்பட்ட எப்படிலாம் எங்கெல்லாம் நம்ம ஆளுங்க பூந்து விளையாடுறாங்க பாருங்க. சூப்பர் சூப்பர், ரைட்டு. நன்றி ரமேஷ், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லா பதிலும் வந்துருச்சு, எங்கிட்ட இருந்த பதில் வந்துருச்சு. வந்து கன்னத்தில் கை வச்சா எப்படி ஸ்விம்மிங் அடிக்கிறது, நீச்சல் அடிக்கணும் இல்லை, அதனால கன்னத்தில் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் வச்சிருந்தேன். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்,
1: சொல்லுங்க மதன்.
5: கப்பல் கவுண்டா நட்டம் தானே ராஜ்?
1: ஆமா. முடிஞ்சிருச்சு, பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நேர்வல் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்களுடைய காக்கா கடி எல்லா பதில்களுக்கும் நீ கால் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போன எல்லா நேர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham and Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
7: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
13: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
14: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
15: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
14: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
13: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
16: 905-270-8800.
13: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
17: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
13: திருக்குறள்
16: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
17: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
3: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 6700 உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67. வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

பழிந்து சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள் தரும்.

மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் தான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் தெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 67 வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
7: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. நீல

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. நேர்களை இப்பொழுது முதல் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை வளமை போல் உங்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை உங்கள் மனது மயக்குகின்ற என்றும் ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற கீத சங்கமம் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை மீண்டும் நேர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்வதுடன் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உங்கள் மனம் கவர்ந்த நில் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றைய நாளிலும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. இன்று 11ஆம் தேதி மே மாதம் 2026 திங்கக்கிழமை மற்றும் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தொடர்ந்து நாங்கள் 4 மணி பொழுதுகளை இனிய பொழுதாக மாற்ற இருக்கின்றோம்.

0: நேர்களே, நான் உங்களுடன் எஸ்எஸ் வாசன். இப்பொழுது இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கை, இடம்பெறும் செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாம் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம்.
1: மணித்தியால செய்திகள், சிஎம்ஆர் தமிழ் HD, அவலி நியூஸ்.
2: இரண்டாயிரத்து 2026 இரண்டாவது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கின்றது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய்க்கு இலங்கை தமிழரசு கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இயங்கும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேள் தான் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தன் மீதான குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து மேலும் அறிந்து கொள்ள முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹண்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகப்படும் பிரிட்டிஷ் நாட்டவர் ஒருவருக்கு உதவுவதற்காக பிரிட்டிஷ் ராணுவ மருத்துவ படைப்பிரிவு அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் டா ஹுன்ஹாவில் பாராசூட் மூலம் தரையிறங்கியிருக்கின்றது. நைனாதீவு ரஜமகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 88 உயரமுடைய புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடரான வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தியகரா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கல்வியை சிதைப்பது மட்டுமல்லாது வடமாகாண கல்வியை முழுமையாக சிதைக்கும் நிகழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு வடமாகாண ஆளுநர் உடந்தையாக இருக்கின்றார் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபசெயலாளர் தீபன் திலீசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமையினை கருத்தில் கொண்டு தற்பொழுது நடைமுறையில் உள்ள அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த பாதையில் 2 ஜெலட்டின் குச்சிகள் சிக்கியுள்ளமை தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய மண்டல காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படிதான் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல் வெளியிட்டிருக்கின்றார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு அதில் புதிதாக 6 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்க கோரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. நவீன காலத்தில் மக்களும் அரசாங்கங்களும் எதிர்கொண்டு வரும் கவலைகளுக்கு ஒரு தீர்வாக கனடா புதிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பழைய நிறுவனங்களை மறுவடிவமைக்க வேண்டும் என்றும் பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் ஒன்டாரியோ லிபரல் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் முயற்சியில் போட்டியிட்ட லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எர்ஸ்கின் ஸ்மித் தோல்வியுற்றிருக்கின்றார். மத்திய அரசின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு இதுவரை பரிந்துரைக்கப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு திட்டங்களின் பட்டியலில் கனடாவின் வடக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த திட்டங்களே மிக அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய குடியேறிகளை இலக்காக கொண்ட புதிய தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹங்கேரியுடன் தொடர்புடைய பல மாதகால தடைகளுக்கு பிறகு ஒரு அரசியல் உடன்பாடு எட்டப்படலாம் என்று அந்த அமைப்பின் உயர் தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போர் இன்னமும் முடிவடையவில்லை என்று தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பு அந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். காசா நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் குழுவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்ததை தொடர்ந்து அதில் பயணித்த 2 வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேல் நாடு கடத்தியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரு உரிமைக்குழு இந்த நடவடிக்கையை ஒரு குடிமக்கள் பணியின் மீதான தண்டனை தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றது. லெபனானைச் சேர்ந்த போராளி அமைப்பான ஹெஸ்புல்லா ஃபைதர் அல் ஃபஹானி பகுதியில் உள்ள வீட்டுக்குள் அமைந்திருந்த இஸ்ரேலிய ராணுவ நிலையை தங்கள் போராளிகள் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள், சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை. மிக
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை. மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222. 1670022222 j.ca

நேர்களை ஐபிஎல் போட்டிகளின் முடிவுகளுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இன்றைய தினம் நடைபெற்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் மிக விறுவிறுப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போட்டி, அந்த விறுவிறுப்புக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து ஒரு தோற்கடிக்க முடியாத அணியாக இருந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி இப்போது பல அணிகளிடம் தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி முதலிடத்தில் இருந்த நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக முதலிருந்த இடத்தில் இருந்த அணி இன்று 55வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தழுவியிருக்கின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த பட்டியலில் புள்ளிப்பட்டியலில் மிகவும் தாழ் நிலையில் இருக்கின்றது. அதற்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய நாள் வெற்றி அதை கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டு வந்திருக்கின்றது. 7வது இடத்திற்கு முன்தள்ளப்பட்டிருக்கின்றது. 12 போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 7 போட்டிகளில் தோல்வியடைந்து 5 போட்டிகளில் வெற்றி பெற்று 10 புள்ளிகளுடன் இருக்கின்றது. இன்று கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு இடையிலான போட்டியில் அந்த வெற்றியை சுவீகரித்து கொண்டிருக்கின்றது. முதலில் துடுப்படுத்தாடிய கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 20 பந்து பரிமாற்றங்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த 210 ஓட்டங்களை சமாளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி பெற்றிருந்தது. மிக சிறப்பாக துடுப்படுத்தாடிய அக்சர் பட்டேல் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோரது அரை சதங்களுடன் இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மன்னிக்கவும் நான் மாறி சொல்கின்றேன் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் சார்பில் ஸ்ரேயா ஐயர் 59 ஓட்டங்கள், அதே போல் ஆரியா 56 ஓட்டங்கள் என்ற 20 அரை சதங்களுடனும் பதிலுக்கு துடுப்பத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மிக இலகுவாக அந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டது. குறிப்பாக 19 பந்து பரிமாற்றங்களிலேயே 7 விக்கெட்டுகளை இழந்து அந்த ஓட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். டேவிட் மில்லர் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோரது அரை சதங்களின் உதவியுடன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அந்த வெற்றி இலக்கை தாண்டி சென்றது. 216 ஓட்டங்கள், கடைசி பந்தில் 6 ஒரு சிக்ஸரை அடித்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்ற வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இப்போது புள்ளிப்பட்டியலில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி கொஞ்சம் கீழே வந்துவிட்டது, 4வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. பெங்களூரு அணி முதலாம் இடத்தில் இருக்கின்றது 14 புள்ளிகளுடன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14 புள்ளிகளுடன் 2வது இடம். குஜராத் டைட்டன்ஸ் 14 புள்ளிகளுடன் 3வது இடம். கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 13 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் இருக்கின்றது. 5வது இடத்தில் சிஎஸ்கே அணி 12 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் இருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அதேபோல் 12 புள்ளிகளுடன் 6வது இடத்தில் இருக்கின்றது. இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகம் பிறந்திருக்கும், ஏனென்றால் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 13 புள்ளிகள், சிஎஸ்கே 12 புள்ளிகள். அடுத்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் அது பிளே ஆஃப் 4 இடங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன என்ற வகையில் பலருக்கும் அது ஒரு சிஎஸ்கே ரசிகர்கள் பலருக்கும் இந்த நிலை ஒரு நல்ல மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற வகையிலே அந்த போட்டி முடிவுகள், 55வது போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஐபிஎல் போட்டிகள் ரசிகர்களுக்காக இந்த தகவல்களை தந்திருந்தோம். நேரம் சரியாக 5:13 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.

0: நிகழ்ச்சியில் முதலாம் நேர் வணக்கம். குயின்சன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நலம் நலம், நன்றி. இந்த பாடல் குயின்சன்
1: பாடல் வந்து கனவே கலியாது படத்தில் கண்ணோடு கண்ணோடு வந்த காதல்.
0: பாடல் ஒலிக்கிறது நன்றி குயின்சன்.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா, நான் குருராஜ் கேட்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நல்ல நலம், நன்றி. நீங்க நலந்தானே?
1: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடலோட வந்தீங்க?
1: பாடல் வந்து மைக் மோகன் பாட்டு உண்டு கேப்போம், நெடுநாளாசையுண்டு எந்த நெஞ்சினல் உதித்தது உண்டு அந்த பாட்டு. மற்றது இந்த விஜய் இந்த சத்திய பிரமாண நிகழ்ச்சியில ஒரு புகார் ஒன்று எழுந்தது, அதாவது வந்தே மாதரம் பிறகு தேசிய கீதம், அதன் பின்புதான் தமிழ் தாய் வாழ்த்து என்று அது ஒரு புகாராக விஜயில குற்றம் சாட்டப்பட்ட மாதிரி இருந்தது.
0: நீராடும் கடல் உடுத்த தமிழ் தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது, அது விஜயின் தவறு அல்ல.
1: அதான் அதற்கு ஆளுநர் சொல்லி இருக்கார், அது மத்திய அரசு தான் உத்தரவிட்டுதான் அப்படி பாடச்சல், அப்படி மத்திய அரசு தலையிடலாம்.
0: இல்ல அது ஆழ்நத்தகையெல்லாம் இல்லாம இருக்கு. அந்த அது இப்ப

0: விஜய ஆட்சியில் ஏற விடாமல் தடுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநரின், குடியரசுத் தலைவரின் அதிகாரம். ஆனால் விஜய் இப்போ சொல்லியிருக்கிறார் தானே, தாங்கள் இனி தங்கட நிகழ்வுகளில், தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிகழ்வுகளில் முதல் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும். இதுவரை அப்படித்தான் இருந்தது. திமுக ஆட்சியில் தமிழ் தாய் வாழ்த்து தான், நீராடும் கடல் உடுத்து
1: தமிழ் தாய் வாழ்த்து
0: தான் பாடப்பட்டது. அது பதவியேற்பு வைபவத்தில் அவர்கள் கையில் அணையில அரசாங்கம் எதுவும் செய்யலாது, ஆட்சியாளர்கள் எதுவும் செய்யலாது. இப்போது அவர்கள் தங்களது நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு தான் முதல் உரிமை என்று
1: சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் வேறு ஒன்றை போற விளையாண் மாதிரி தெரியல,
0: விளங்கல.
1: பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வேறு ஒன்றை போறது மாதிரி தெரியல,
0: வேறுன்ற மாதிரி தெரியல.
1: தமிழ் மக்களே பயக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இந்த நிகழ்ச்சி.
0: ஓ, அது சரி, அது சரியோ இல்லை. அவையில் தங்கட ஆதிக்க வலு வலுவை வலு என்று சொல்கிறது, வலு வலுவை பயன்படுத்துதல். அரசியலில் வலுவன்று இருக்குது, வலு சக்தி என்று இருக்குது. அந்த வலுவை முடிந்தளவு பயன்படுத்துறது மத்திய அரசாங்கம். கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பு வரைக்கும் பின்வாங்கிறது. இதுதான் அவையின் பொதுவான எல்லா மாநிலங்களையும். மேற்கு வங்காளத்தில் இது நீண்ட காலமாக இருந்தது, அது பல வழிகளில் அந்த வலு பிரிவகிக்கப்படும். இப்போ தேர்தல் மூலம் அந்த வலுவை தமது கைகளில் பெற்றிருக்கிறார்கள். இப்படி தான் மெல்ல மெல்ல போஸ்ட் பண்ணி அதற்குள் நுழைகிறது தான் அவையின் நோக்கம். அது பெரிய விஷயம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். என்ன கோதாசி,
1: நன்றி.
0: நன்றி. ஆமாம், அந்த விடயத்தை நாங்கள் சரணாலயம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டிருந்தார். மிக அருமையான ஒரு திரைப்படம் சரணாலயம், மோகன் நளினி நடிப்பில் வெளிவந்திருந்தது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவரது பாடல் நெடுநாள் ஆசை ஒன்று அந்த பாடல் ஒலிக்கும் பொறுத்திருப்போம் நேர்களே. அதற்கு முன்னர் பல இப்போது தமிழகத்தில் தேர்தல் ஒரு அலை அப்படி சென்று கொண்டிருக்கின்றது, அது ஒரு புறமாக சென்று கொண்டிருக்க இப்போது இலங்கையில் பல்வேறு அலைகள் இப்போது வீச தொடங்கி இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்ச இப்போது அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அண்மையில் கபில சந்திரசேன இறந்த விடயம் எல்லோருக்கு தெரியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சிஇஓவாக இருந்தவர், அவர் தற்கொலை செய்து கொண்டார் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டில். அரவிந்த் டி சில்வா இவரது மைத்துனர் என்று சொல்ல, இவர் இருவரும் சகோதரிகளை திருமணம் செய்தவர்கள். இப்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான நீதிமன்ற அழைப்பாணைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் கபில சந்திரசேன அந்த சாட்சி, தான் சொன்ன அந்த சாட்சி தன்னிடம் கட்டாயமாக வலியுறுத்தி பெறப்பட்டது என்று இப்போது பொதுஜன பெறமுன குற்றம் சுமத்துகின்றது. என்றாலும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்க முடியாது, அழைப்பாணை வழங்க முடியாது என்று இப்போது வாதம் தொடங்கியிருக்கின்றார்கள். என்றாலும் நீதிமன்றம் அழைத்திருக்கின்றது, மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றத்தின் முன்னணியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைவிட அமெரிக்க ஜனாதிபதி பற்றிய ஒரு செய்தி இப்போது பரவி வந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். சீன நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். சீனாவுக்கு செல்லும் முக்கிய பயணத்தில் உலகின் முன்னணி பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவருடன் சேர்ந்து பயணிக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கின்றார். எதிர்வரும் புதன்கிழமை சீனாவுக்கு புறப்படுகின்ற டொனால்ட் ட்ரம்புடன் இவர்கள் வார இறுதி வரை சீனாவில் தங்கியிருப்பார்கள் என்றும், இந்த பயணத்தில் பல முக்கிய அமெரிக்க தொழில்துறை தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. எலான் மஸ்க் செல்கின்றார் என்றாலே தெரியும் முதலீடுகள், தொழில் சார்ந்த விடயங்கள் தொடர்பான விடயங்களாகத்தான் அங்கு பேசப்பட இருக்கின்றன. இதைவிட தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்று ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்னர் நடைபெறுகின்ற சம்பவங்கள் பல சில மகிழ்ச்சியையும் சில மனதுக்கே ஒரு நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றன. பதவியேற்பு வைபவத்தில் பல விடயங்கள் இடம்பெற்றன. அதிலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜே இப்போது தனது மேடை பேச்சுக்களில் யாரையெல்லாம் சாடினாரோ, தனது பேச்சில் சாடி கொண்டிருந்தாரோ, அவர்கள் இல்லங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை ஆரத்தழுவி கைகூப்பி அவர்களை எல்லாம் இப்போது நேசிக்கின்ற அந்த பாங்கு, அவர்களது இல்லத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து ஆசி வாங்குகின்ற விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எல்லோருக்கும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சீமானின் இல்லத்துக்கு அவர் சென்றது. சீமானின் இல்லத்தில் சென்று சீமானை பாராட்டி கௌரவித்து வாங்க தம்பி என்று சீமான் அழைத்து அவரை இல்லத்துக்கு சென்று முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அந்த நிகழ்ச்சி எல்லோரையும் நெகிழ வைத்திருக்கும். அதேபோல் முதலமைச்சர் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார், வைகோ வீட்டுக்கு, ராமதாஸ் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார், அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு, இப்படி பலரது வீட்டுக்கும் சென்றிருக்கக்கூடிய விஜய் எடப்பாடி வீட்டுக்கு சென்றாரா என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள். எடப்பாடி வீட்டுக்கும் செல்லவில்லை, எடப்பாடியை சட்டசபையில் அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்ற மாதிரி ஒரு செய்தி இப்போது உலா வருகின்றது. என்ற வகையில் எடப்பாடி தனக்கு எதிராக ஆட்சியை கைப்பற்றுகின்ற முயற்சியில் திமுகவுடன் சேர்ந்து செயற்பட்டதை விஜய் ஜீரணிக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜீரணித்தார், அதை மட்டும் ஜீரணிக்கவில்லை போல் தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்வது போல ஒவ்வொரு நாட்களும் பிரேக்கிங் நியூஸாகத்தான் இருக்கப் போகின்றது. இலங்கையிலும் பல விடயங்கள் தொடர்ச்சியாக அரங்கேற இருக்கின்றன. நிச்சயமாக சுயமாருடன் நினைந்திருந்தால் அவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.

0: இதய துடிப்பு
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
2: ஆமாம் நேர்களே, அந்த நீதிமன்றம் முன்ன ராஜபக்ச முன்னிலையாக இருக்கின்றார் என்று சொல்லியிருந்தோம். அது நீதிமன்றம் அல்ல, லஞ்ச ஆணைக்குழுவின் முன்னிலையாக இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச என்பதை திருத்திக் கொள்ளுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாளை 12 காலை 9 லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக உத்தியோகபூர்வமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமேஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா நியாயாலயின் நிறுவனத்தின் முன்னாள் மறைந்த கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலம் ஒன்றின் அடிப்படையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும், குறித்த வாக்குமூலமானது அச்சுறுத்தப்பட்டு வலு கட்டாயமாக பெறப்பட்டது என கபில சந்திரசேன ஏற்கனவே நீதிமன்றத்தில் சத்திய கடதாசை தாக்கல் செய்திருப்பதாகவும், இவ்வாறான ஒரு சூழலில் அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அழைப்பு விடுப்பது சட்ட ரீதியாக பாரதூரமானது என சட்டத்தரணி சுட்டிக்காட்டியிருப்பதாகவும், மஹிந்த ராஜபக்ச எதற்கும் அஞ்சி ஓடுபவர் அல்ல, அவர் நிச்சயமாக ஆணைக்குழுவில் முன்னிலை ஆவார் என தெரிவித்துள்ள அவரது தரப்பு, சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுமானால் அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றது. இப்போது மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையாகின்றார் என்பது இலங்கையில் பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கின்றது. எப்போது என்று பார்த்திருந்த அந்த சம்பவம் மெல்ல மெல்ல இப்போது அரங்கில் படிகளில் ஏறத் தொடங்கியிருக்கின்றது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ். நான் இது எப்படி நல்லமா இருக்கிறீங்களோ?
0: ஓ, நல்ல அமைதியா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: நல்லமா இருக்கின்றேன். நான் இதுக்கு ஜிங்களமணி ஜிங்களமணி ஜில்லா படத்துல இருந்து கேட்கலாமா? இன்னும் போகல, இப்ப ஒன்னு பாப்போம். கொஞ்ச நாளில மாறிடும் நினைக்கிறேன். பாப்போம்.
0: பாடல் ஒலிக்கும். நன்றி. இது
1: நன்றி. வணக்கம்.
0: அந்த பாடல் ஒலிக்கும் நேரம் இப்பொழுது சரியாக 5:34. நேர்கள் அனைவரையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். காத்திருங்கள். இப்பொழுது நாங்கள் பல விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நேர்களே, தமிழகத்தில் மழை விட்டும் தூவானம் நிற்கவில்லை என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நிலைதான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழக அரசியலின் சூழலே மாற இருக்கின்றது என்று இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போதுமே பாரியொரு தேர்தல் வந்து முடிவுகள் வர முதல் பல்வேறு விதமான கயிறிழுப்புகள் இடம்பெறுவது வழமையானது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போது ஒரு மிகப்பெரிய கூட்டம், பிசி சண்முகம் மற்றும் வேலுமணி ஆகியோரது கூட்டினால் ஏற்படக்கூடிய அபாயம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது எப்படியாவது கட்சி என்னிடம் மட்டுமே இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று 2 நாட்களாக எடப்பாடி டெல்லி தலைவர்களுடன் பேசி வருகின்ற நிலையில் உட்கட்சி பூசல் மிக பெருமளவில் எதிரொலித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சட்டசபையில் அவர்கள் பதவியேற்க வருகின்ற போது எஸ்பி வேலுமணியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி எடுத்த போது சிலர் மட்டுமே மேசையை தட்டினார்கள். ஆனால் எஸ்பி வேலுமணி உறுதிமொழி எடுத்த போது அதிமுகவைச் சேர்ந்த பலரும் மேசையை தட்டி வேலுமணிக்கு தமது ஆதரவை உற்சாகத்தை வழங்கியிருந்தார்கள். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பிரிகிறது என்பதற்கான ஒரு சான்றாக சொல்லப்படுகின்றது. 2 பிரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக செங்கோட்டையனது தலைமையில் பல புள்ளிகள் இப்போது படையெடுக்க இருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தற்போதைய எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையனை நாடி முன்னாள் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் இப்போது படையெடுத்து வருவதாகவும், இவ்வாறு சூழலில் அடுத்த அதிரடி நகர்வுகள் பல நடைபெற்று வருவதாகவும், அந்த வகையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல்வேறு விதமான முன்னாள் எம்எல்ஏக்கள் குறிப்பாக தற்போதைய தேர்தலில் தோல்வியடைந்த சீட் கிடைக்காத பலர் செங்கோட்டையனை நேரில் சந்தித்து பேசியதாகவும், அப்போது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு இணைப்பு விழாவை நடாத்துவதாக செங்கோட்டையன் உறுதியளித்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படி பல திருதாளங்கள், கயிறிழுப்புகள் என்று, குத்துக்கரணங்கள் என்று பல இடம்பெற இருக்கின்றன. இவையெல்லாம் தமிழக அரசியலில் பரபரப்பான செய்திகளாக தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது.

0: Mutong HD, Tamil HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: நிகழ்ச்சிகளில் நேயர்களை தொடர்ச்சியாக இணைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அவர்கள் பேசுவதாக தெரிவதில்லை. சோழி கூடி போய் வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நல்ல மேடம், வாங்க.
1: நாங்கள் இப்ப இந்தியாவில் நிற்கிறோம், எடப்பாடியை சந்திப்போம். அவர் என் கஷ்டத்தில் நிற்க போற உடம்பு.
0: எடப்பாடியை எல்லாரும்
1: அது இங்க செங்கோட்டையினோட பக்கம் ஆதவும் அங்க ரிலேட்டிவ் கூட அந்த பொம்பளை ஒரு ஆள் இருக்கா?
0: ஓ லால்குடியில வந்தவர்.
1: லால்குடி
0: நடந்த
1: சரி இவர் ஒவ்வொருக்களையும் போய் சந்திக்கிறது நல்ல விஷயம்.
0: அது நல்ல நிகழ்ச்சியா இருக்கும். மேல முந்தி அண்ணாத்துறை இப்படி செய்தவர் என்ற ஒரு கேள்வி எனக்கு அது உறுதியா சொல்லல. அது அண்ணாத்துறையும் இதே மாதிரி வென்ற போது எல்லா எதிரி கட்சிகள் எல்லாரையும் போய் வீடு வீடாக சந்தித்ததாக ஒரு கேள்வி
1: இருக்கு. பெரிய விஷயம் எதிரியே போய் சந்திக்கிறது பெரிய விஷயம்.
0: நம்மதான்
1: நல்லா கட்டிப்பிடிச்சு வரவேற்று ஸ்டாலின் எல்லாம் செஞ்சார். இங்க ஆறு சீமான எல்லாம் செஞ்சார். ஓகே, ஏதோ சந்தோஷம் ஒட்டுங்க போன சரி.
0: கொஞ்சம் கண்டபடி வாய் வைக்காங்க சட்டசபை
1: சப்போர்ட் இருக்கலாம்.
0: என்ன இருந்தாலும் அரவணைச்ச தம்பி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விட்டு பார்ப்போம். சின்ன பையன்
1: கொஞ்ச
0: நாளையே தான்
1: பாட்டு கேப்போம். குடகு மலை காட்டில் என் பாட்டு கேட்குதா பயங்க கேட்போம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி வாசன். நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் வாங்கோ.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலம். நீங்கள் எப்படி?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். எனக்கு நீ படம் இல்ல. நீ படம் இல்ல.
0: என்ன பாடல்? பாடல சொல்லுங்க.
2: பாடல் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும்.
0: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அது வியாபாரி. வியாபாரி திரைப்படம்.
2: வியாபாரியோ? சரி வியாபாரியோ.
0: சரி நன்றி.
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: எனக்கு வந்து சிவா மனசுல சக்தி படத்துல இருந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டு.
0: சரி நன்றி ஈசன். நன்றி நிகழ்ச்சி.
3: நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் பாசன். நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் சத்யா. நன்றி. நீங்கள் எப்படி?
4: ஓ நலமாக இருக்கிறேன்.
0: ஆனா மூக்கு தான் கலைக்கு.
4: அதுதான் கொஞ்சம் தொண்டை பிழைச்சிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்.
0: கண்டா வைரசை வந்துட்டு தான் இதெல்லாம் ஒரு இஷ்யூ. என்ன
4: அதுதானோ? இதுகளுக்கு எல்லாம் போய் அழுத ஒன்று இருந்தா பெரிய வருத்தங்கள் வந்தாக்களுக்கு என்ன செய்யறது? அதுதானோ? உங்களுக்கு நம்ம வருத்தமோ என்ன கஷ்டம் வந்தா அதை விட பெருசா ஒன்று யோசிச்சா அவளுக்கு இல்லாம போயிடும். என்ன
0: அது? சரி சரியா சொன்னீங்க.
4: அதுதானோ? எனக்கு இன்னைக்கு தென்னல் என்னத்தோட படத்துல இருந்து புதிய பூவிது பூத்தது அந்த பாட்டு.
0: அந்த பாடவழிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு சத்யா.
4: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க.
5: எனக்கு என்ன இந்த கண்டனின் சந்நிதியில் எந்த கண்மண். அது சரியன்னா நான் எதிர்பார்த்தத விட இந்த சேரா துள்ளட்டு குழப்பிட்டு என்ன அதுக்கு என்ன செய்யலாம்? கடைசியில அஞ்சு மணி தொடர்ந்து கொண்டு வந்துடுனவன். நல்லது நல்லது நல்லது.
0: கொஞ்சம் குஜராத் ஒரு இமாலய வளர்ச்சி.
5: நேற்று மாறி வந்துருந்த கடைசி ஓவர்ல 16 ரன்ஸ் அடிக்க வந்துருந்தது அதை அடிக்க விட்டுட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் இன்னும் டைட்டா எல்லாம் அழுவாட்டிருக்கு.
0: நேற்று நல்ல மேட்ச். ஆர்சிபி நல்ல டைட் பண்ணிச்சு. நல்ல அருமையான மேட்ச் நேற்று. கடைசி பந்தாலே வந்தார். கொஞ்சம் ரன்ஸ்
5: மாறி பண்ணிருந்த. இல்ல 16 ரன்ஸ் இருந்தாங்க.
0: இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் டார்கெட் இலக்கு வந்து
5: டார்கெட் டார்கெட். பாப்போம் பாப்போம் பொருந்திருந்து பாப்போம். ஒரு பக்கம் அரசியல் சூடு, இங்க ஐபிஎல் சூடு.
0: ஐபிஎல் கதைச்சிங்க, சந்தோஷமா இருக்கு. நன்றி
5: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: ஓ நல்லம் சுதன், நன்றி. நீங்கள் எப்படி
6: இருக்கிறார்? விஜய் அப்படியே சூரியா அந்த இருக்கிற அரசியல் சூழல் என்னவாவும் இருக்கலாம். பிஜேபி தனியா
0: வெவ்வேறு
6: அரசியல் காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டாலும் ஒரே ஒரு காரணம் மிக முக்கியமானது. என்சி குரூப் என்று சொல்லப்படுற இளைஞர்களின் மனமாற்றம் தான் மிக முக்கியமான மனமாற்றம்.
0: அதைத்தான் எல்லாரும் சொல்லினோம். அது ஒரு அந்த காரணம் தான் எல்லாரும் சொல்லினோம். வேற காரணம்
6: இப்ப நான் எடுத்திருக்கிற பாட்டு கூட அதுதான். அதுல வந்து சூர்யாக்க ரோட்ல இருந்து ஆடிக்கொண்டு வந்து போட்டு டக்குன்னு சொல்லி சூர்யா டக்குன்னு நிப்பாட்டம் அந்த வசனம் பாட்டுல வருமா தெரியாது. நிப்பாடி போட்டு கலவசனமா சொல்ல என்னத்தை தான் புடுங்கிட்டோம்ண்டு ஆடிட்டு இருக்கிறோம். எங்களை முன்னேற விடாம இருக்கிறது இந்த முதலைகள் தான். அந்த அரசியல்வாதிகள் மாதிரியான ஒரு சிபிகள் உருவத்துல ஒரு 4-5 உருவத்தை காட்டி போட்டு விரட்டி விரட்டி வெளுக்க தோணுதுண்டு. 80-90 வயதுலயும் அவைய முன்னுக்கு வர விடாம அப்புறம் சொல்றது அமெரிக்காவில போய் சேவை செய்யல, அங்க சேவை செய்யல, எங்களுக்கு சேவை செய்யலன்னு. ஆனா அவைக்கு கொடுக்க வேண்டிய இடம் குடுபடி இல்லை. அதைத்தான் இப்ப விஜய்களால வெளிவந்திருக்குது. அரசியல் பின்னணிகள் எல்லாம் சொல்லி நான் பிஜேபி நீ காங்கிரஸ் நீ அதுகளை பற்றி அவைக்கு அக்கறை இல்லை. தங்கண்ட ஒரு இளைஞர் இதன்றிருக்கிறோம். பாப்பம் இனி ஒரு நல்ல இதா போகும் நினைக்கிறேன்னா காங்கிரஸ் ஆட்சி ஆதரவு கொடுத்துருக்குது. அதாவது திமுகவின் பின்னணியில இருந்து அவ்வளவு கட்சிகளும் இங்க வந்திருக்குது. நினைச்ச நேரம் ஆட்சியை கவுக்கலாம் அவை, ஆனா செய்ய மாட்டேன் நினைக்கிறேன். அப்படி செய்தா அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் விஜய்க்கு அடுத்த தேர்தலில். பாப்பம் ஒரு ஒவ்வொரு நாளுமே ஒரு இதான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்கக்கூடிய நாட்களா இருக்கும் என்று நம்புறோம்.
0: நன்றி சார். அடுத்த தேர்தல் வரை காத்திருக்க தேவையில்லை. விஜய்க்கு இப்ப இருக்கக்கூடிய கட்சி ஆதரவுகள் நீக்கப்பட்டால் அதிமுகவில் இருக்கணும் கனவே சரிய விஜய்க்கு ஆதரவு கொடுக்க. அதில் இந்த கதை இந்த ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லை. அதிமுக இப்போ ரெண்டாக பிளவு போகிறப்போது விஜய் ஒரு கட்சியிலிருந்தே முழு ஆதரவையும் பெறக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது. செங்கோட்டையன் மீது இப்போது எல்லாம் இருக்குது, அவற்ற கையிலான எல்லாம் இருக்கு. வணக்கம்.
7: ஓ வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன். இனிய மாலை வணக்கம் பாகம்.
0: ஓ இனிய மாலை வணக்கம் ஸ்ரீராம், வாங்க.
7: தமிழ்நாடு சட்டமன்றம் தான் விஜய் அவர்கள் ஒரு நாகரிகமாக தனக்கு எதிராக நின்ற அத்தனை பேரையும் சந்திக்கிறதுக்கு சந்தித்து இருக்கிறார். நாளையும் அது தொடர்பு மன்ற மாதிரி தகவல் தெரிவிக்கின்றன.
0: சீமான சந்திச்சது கொஞ்சம் நிகழ்ச்சியா இருந்துச்சு.
7: ஆமா, நிகழ்ச்சியா இருக்குது. ஆனால் என்னென்றார் ஒரு கிரவுண்ட்ல வந்து எதிரணிக்கு கை கொடுப்பது போன்றதுதான் இதை நாங்கள் பார்க்கலாம் பார்ப்போம் பார்ப்போம் வந்து. ஆனால் நாகரிகமான ஒரு விஷயம் அதை ஏற்றுக்கொள்ளவும். அது அதுதான் நாங்கள் இன்றைக்கு அது நீங்களும் நானும் அதை தான் செய்வோம்.
0: இல்லை இல்லை, அது ஒரு முதலமைச்சர் வீட்டை போய் கையிலாக கொடுக்குறன்றது அது பெரிய விஷயம். அதை நாங்கள் விஷயமே கதைக்கக்கூடாது,
7: கதைக்க முடியாது. ஆமாம்,
0: அவர் அப்படி போய் கட்டாயம் வீட்டை சந்தித்து கை கொடுக்கணுமென்ற தேவை இருக்கையில் அது ஸ்டாலின் என்ன ஸ்டாலின் சார் வீட்டை அனுப்ப போறோம்னு சொல்லி வீட்டையே போய் சந்திக்கிறது
7: அவருடைய காலையில் விழுந்து கும்பிடுறார்.
0: அதெல்லாம் பெரிய
7: அந்த காணொலிகள் பார்த்தேன். சிறப்பு பாடல்கள் மற்ற நேர்களுடன் சேர்த்து விடுங்களே.
0: நன்றி நன்றி சார்.
7: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் வாசன் சாரா.
0: வாங்க சாரா,
8: என்ன சொல்ல இது சொல்ல
0: என்ன
8: சொல்லவா பாட்டு கேட்கவா
0: பெரும்பாலான நேர்களது பாடல் 8 மணி நிகழ்ச்சியில் தான் ஒளிபரப்பாகும்
8: நினைக்கிறேன். அரசியல் வந்து சொல்ல தெரியாது, இவரை அட்ராக்ட் பண்றதுக்கு தான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. பண்ணுவாரு நினைக்கிறேன், நல்லா பண்ணுவாங்க எதிர்பார்ப்போம். நல்லா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவன் மேல ஆணையாகன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க, அதனால பண்ணுவார் கட்டாயம்.
0: நன்றி
8: நன்றி நன்றி வாசன் நன்றி.

0: உழைப்பின் சோர்வுகம் உடலுக்கு ஓய்வு தேவையென்றது. எம் பொருளாதார சூழ்நிலை எம்மை ஓடி ஓடி உழையென்றது. உழைத்து களைத்த இதயங்களுக்கு ஓய்வாகவும் ஓடி ஓடி உழைக்கும் உள்ளங்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. Smart Restoration.

0: நேர்கள் செய்தி அறிக்கையின் பின்னர் கீத சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: மனத்தியாள செய்திகள் CMR Tamil HD Avali News.
2: நியூ பிரன்ஸ்விக் மக்கள் தங்களுடைய உள்ளூர் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இன்று வாக்களிப்பில் ஈடுபடுகின்றனர். வாக்காளர்கள் 77 நகராட்சிகளில் நகர முதல்வர்களையும் கவுன்சிலர்களையும் தேர்ந்தெடுப்பதோடு மாவட்ட கல்வி சபை பிரதிநிதிகளையும் தேர்ந்து எடுக்க இருக்கின்றார்கள். இதில் ஃபிரெட்ரிகன் நகர முதல்வராகும் முயற்சியில் முன்னாள் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனிகா அட்வின், நீண்டகால நகர கவுன்சிலர் ஸ்டீவ் ஹிக்ஸ் மற்றும் முன்னாள் கட்டுமான தொழிலாளி ஜான் ரீட் ஆகிய இரண்டு போட்டியாளர்களை எதிர்த்து போட்டியிடுகின்றார். நியூ பிரான்ஸ்விக்கின் பல பெரிய நகரங்களில் கடும் போட்டி நிலவும் அதே வேளையில் 150 மேற்பட்ட உள்ளூர் இடங்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலில் ஹண்டா வைரஸ் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கின்ற 4 கனேடியர்கள் 2 வாரங்களுக்கு மேல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கண்காணிப்பின் கீழ் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் உயர் சுகாதார உயரதிகாரி தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஸ்பானிய கனேரி தீவுகளில் இருந்து விக்டோரியாவுக்கு சென்ற பயணிகளில் யாருக்கும் தற்பொழுது அறிகுறிகள் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் நோயாளிகளாக அல்லாமல் தொடர்பில் இருந்தவர்களாகவே கருதப்படுகின்றார்கள் என்றும் வைத்தியர் பேர்னி ஹென்றி தெரிவித்திருக்கின்றார். மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரையில் உள்ள டெனரிஃப் துறைமுகத்தை MV ஹாண்டியஸ் கப்பல் சென்றடைந்த பொழுது அதில் இருந்து இறங்கிய 130 பயணிகளில் இந்த 4 கனேடியர்களும் அடங்குவர். இப்போது அவர்கள் அறிகுறி அற்றவர்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றனர். குறித்த கனேடியர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட விமானத்தில் கியூபெக்கும் பின்னர் விக்டோரியாவுக்கும் சென்றனர். அங்கு அவர்கள் தங்களை தனிமைப்படுத்த வைத்துக் கொள்வார்கள் என்றும் 2 வாரங்களில் மீண்டும் பரிசோதனை செய்யப்பட இருப்பதாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். நோத்தியோக்கில் உள்ள உயர் அடுக்குமாடி கட்டிடத்தின் கீழே வீழ்ந்ததில் ஒரு சிறு குழந்தை உயிரிழந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. நேற்று நண்பர்களுக்கு பிறகு டான் மில்ஸ் மற்றும் கிரேடன் ஹால் டிரைவுக்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். அங்கு அந்த குழந்தை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. சிறு குழந்தையின் வயது அல்லது பாலினம் உட்பட்ட மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நோத்தியோக்கில் உள்ள மற்றொரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தின் படுக்கையறை ஜன்னலில் இருந்து 6 வயது சிறுமியொருவர் கீழே விழுந்ததைத் தொடர்ந்து 2 வாரங்களில் இதுபோன்ற 2வது சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. CIA மற்றும் மொசாட் அமைப்புகளுக்கு முக்கியத்துவ தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட எர்ஃபான் ஷகுசாதே என்பவருக்கு ஈரான் அதிகாரிகள் மரண தண்டனை நிறைவேற்றியிருக்கின்றனர். ஷகுசாதே ஒரு தேசிய அறிவியல் அமைப்பின் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற பதவியில் இருந்தவர் என்றும் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகளுடனான அவரது ஒத்துழைப்பு ஈரானின் மூலோபாய விண்வெளி நலன்களை நேரடியாக பாதித்ததாகவும் நீதித்துறை குற்றம் சாட்டியிருக்கின்றது. வியட்நாமுக்கு ஈராக்கிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற மோல்டா கொடியுடனான எண்ணெய் கப்பல் ஒன்று ஈரான் நிர்ணயித்த வழித்தடத்தை பயன்படுத்தி ஹோமோஸ் நீரெண்ணெயை கடந்து சென்றதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்திச் சேவை தெரிவித்திருக்கின்றது. 3 எண்ணெய் கப்பல்கள் தங்களின் கண்காணிப்பு அமைப்புகளை மீறி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் சென்றதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அஜியோஸ் ஃபசினோஸ் 1 என்ற கப்பல் ஈரானிய அதிகாரிகளினால் அங்கீகரிக்கப்பட்ட வழித்தடத்தின் வழியே ஹோமோஸ் நீரிணையை கடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய வாகன சந்தையான சீனாவில் கடும் போட்டி தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதனால் ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு வாகன விற்பனை தொடர்ந்து 7வது மாதமாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் வெளிநாட்டு தேவையின் மீது அதிக கவனம் செலுத்தி வருவதனால் வாகன ஏற்றுமதி தொடர்ந்து வலுவாக இருக்கின்றது. சீன பயணிகள் வாகன சங்கம் இன்று வெளியிட்ட தகவலின்படி ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு விற்பனை முந்தைய ஆண்டை விட 21.6% குறைந்து 1.4 மில்லியனாக பதிவாகியிருக்கின்றது. இதேவேளையில் மின்சார வாகனங்கள் மற்றும் பிளக்இன் ஹைபிரிட் வாகனங்களின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட 111.8% உயர்ந்திருப்பதாகவும் இது மொத்த வாகன ஏற்றுமதியில் ஏற்பட்ட 80.2% ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் மிஞ்சும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டு வரும் போரின் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலை உயர்ந்ததே வெளிநாடுகளில் மின்சார வாகனங்களுக்கான தேவை அதிகரித்ததற்கு காரணமாகும். இது சர்வதேச சந்தைகளில் மின்சார வாகனங்கள் மீதான ஆர்வத்தை மேலும் தூண்டியிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சென்னை சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றியை பெற்றது. இதன் மூலம் தனது 6வது வெற்றியை ஈட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 12 புள்ளிகளோடு அணியின் நிலையில் 5வது இடத்திற்கு முன்னேறியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ஓட்டங்களை பெற்றது. ஆரம்ப வீரர் ஜோஷ் இங்கிலீஷ் 33 பந்துவீச்சுகளில் 10 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்களோடு 85 ஓட்டங்களை குவித்ததோடு ஷபாத் அகமது ஆட்டமிழக்காமல் 43 ஓட்டங்களை பெற்றார். பதிலுக்கு துருப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது.
1: மனத்தியாளச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

மற்றொரு திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கடந்த வாரம் தமிழக தேர்தல் களம் காரணமாக நாங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியவில்லை. தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்தன. அது பற்றிய நேர்களது பல்வேறு விதமான கருத்தாடல்களாக கடந்த வார நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் மீண்டும் எங்களது கீத சங்கம நிகழ்ச்சி, திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி, பல்வேறு விதமான திரை இலக்கிய பாடல்கள் தொடர்பான விடயங்களுடன் நாங்கள் உங்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் நாம் கொண்டு வருகின்ற பாடல்

ஆமாம், இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் முதலில் கொண்டு வருகின்ற பாடல் ஒரு கோடியில் இரு மலர்கள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த ஒரு கோடியில் இரு மலர்கள் என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இரண்டு விதங்களில் இடம்பெற்றிருக்கும். ஒரு பாடல் கே ஜே ஜேசுதாஸ் குரலில் இடம்பெற்ற பாடல், மற்றைய பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசிலா குரல்களில் இடம்பெற்ற பாடல். கே ஜே ஜேசுதாஸ் இந்த பாடல், அவரது குரலில் இந்த பாடல் ஒளிபரப்பாகின்ற போது அந்த திரைப்படத்தில் ஒரு தங்கைக்காக அண்ணன் பாடுகின்ற பாடலாக இருக்கும். பாடலின் ஆரம்பமே அப்படித்தான், அலங்கார ஓவியம் அன்பு என்னும் காவியம், அண்ணனின் தங்கை அங்கே, நலம் பாடும் நெஞ்சமே நாளெல்லாம் கொண்டவன் தங்கையின் அண்ணன் இங்கே என்ற அந்த பாடல் ஒரு தொகையராவுடன் ஆரம்பமாகும்.

0: பாசம் கொண்டவன் தங்கையின் அண்ணன் இங்கே.
1: அந்த பாடல் தான் இப்போது ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த பாடல் பொதுவாக ஆனந்த் விருப்பத்தில் இப்படியான இடைக்கால பாடல்கள், இடைக்கால பாடல்கள் என்று சொன்னால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அடிக்க வருவார்கள். 70களில் வெளிவந்த பாடல்கள் என்று சொல்வோம். 70களில் வெளிவந்த பாடல்கள் பொதுவாக அவர் கேட்டு ரசிப்பதுண்டு என்ற வகையில் தான் இந்த பாடல். ஒரு அருமையான ராகம், பாகேஸ்ரீ ராகம் என்றொரு ராகத்தை MSV பயன்படுத்தியிருப்பார். ஒரு கோடியில் இரு மலர்கள் என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். SP முத்துராமன் இயக்கத்தில், SP முத்துராமன் என்றால் தெரியும் நேர்களுக்கு, மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், பல திரைப்பட வெற்றி திரைப்படங்களை தந்தவர் என்று சொல்லலாம். SP முத்துராமனின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் மிக பெரும்பாலான திரைப்படங்கள் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இப்படி கார்த்திக், இப்படியான நடிகர்களை வைத்து பெரும் திரைப்படங்களை எடுத்தவர். அந்த திரைப்படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களாக மாறின. ஜெய்சங்கர், சுஜாதா ஆகியோர் ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக நடித்து பல சாதனைகளை பெற்றவர்கள். குறிப்பாக ஜெய்சங்கர் தமிழ் திரையுலகத்தில் MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஏன் பின்னந்த காலங்களில் பல ரவிச்சந்திரனாக இருக்கலாம், பல நாயகர்களுடன் போட்டி போட்டு நடித்தவர். அவர் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் ஒரு காலத்தில் நாயகனாக இருந்து பின்னர் வில்லனாக மாறி, வில்லனாக ஆரம்பத்தில் வந்து நாயகனாக மாறி பிறகு வில்லன், குணச்சித்திர வேடங்கள் என்று நடித்து, விதி என்ற திரைப்படத்தில் சுஜாதாவும் ஜெய்சங்கரும் அந்த சட்டம் பேசுகின்ற நீதிமன்றத்தில் மிக சிறப்பாக தமது வாதாட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார்கள். இன்றும் அந்த விதி காட்சியை ஒளிப்பேழையில் கேட்கின்ற போது ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற அந்த விடயம் பற்றிய அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படும். அப்படியான ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஜெய்சங்கர். அவரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த ஒரு கொடியில் இரு மலர்கள் திரைப்படம். MS விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளை எழுத இந்த பாடல் வெளிவந்திருந்தது. கண்ணனின் சன்னதியில் என்ற இந்த பாடல், இந்த பாடலில் நாங்கள் KJ ஜெயசுதாஸ் குரலில் கேட்போம். அவரது குரலில் கேட்கின்ற போது இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் மேலாதியாக இருக்கும். பாகேஸ்ரீ ராகத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். பாடலை கேளுங்கள். மிக அருமையான பல இசைக்கருவிகள் பாடலில் ஒலிக்க கேட்கலாம். பாடலை கேளுங்கள். கேட்டு என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை ஊகியுங்கள். நான் சொல்லுகின்ற போது அது சரியா தவறா என்பதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம்.

ஆமாம், அதில் சித்தார் இசைக்கருவி, புல்லாங்குழல், சந்தூர், மணி பெல் வந்தது, தபேலா, அதேபோல் டோலக், ஒபே, செனாய், செனாய் வாசிப்பு, தவில், வீணை, கிட்டார், ஹார்மோனியம், தம்புரா, வயலின். வயலின் பின்னால் ஒரு சின்ன இலையாக ஓடிக்கொண்டிருந்தது வயலின். அப்படி பல இசைக்கருவிகளை எம் எஸ் விஸ்வநாதன் பயன்படுத்தியிருப்பார். அருமையான பாடல் பாகேசிறு என்ற ராகத்தில் அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 6:18. நேர்கள்

0: வணக்கம். திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: வணக்கம். திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
0: இனிய இசை விருந்து

நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வருகின்ற பாடல் சத்யா விருப்பத்தில் ஒலிக்க இருந்த பாடல். அந்த பாடல்தான் திரை இலக்கிய சாகர சங்கமத்தில் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. இந்த திரைப்படம் மிக பிரபலமாக பேசப்பட்ட திரைப்படங்களில் ஒன்று. தென்றலே எண்ணெய்த்தோடு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் பல அருமையான பாடல்கள் வெளிவந்திருந்தன. மோகன் பல்வேறு விதமான திரைப்படங்களில் நடித்து எந்த நடிகையுடன் நடித்தாலும் எந்த நாயகியுடன் நடித்தாலும் அவருக்கு மிக பொருத்தமான ஜோடியாக இருக்கக்கூடியவர். அப்படி ஒரு பெருமை மோகனுக்கு இருக்கின்றது. எல்லா நாயகிகளுடனும் வெற்றி படங்களை தந்தவர். அந்த காலத்தில் பல இயக்குநர்கள் மோகனை வைத்து படம் எடுக்கின்ற போது இசைஞானி இளையராஜாவிடம் ஒரு 5 நல்ல பாடல்களை பெற்றுவிட்டால் போதும், கதை எப்படி கதையாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி போடும். அப்படி ஒரு திரைப்படம் தான் இந்த தென்றலை எண்ணெய் தொடு என்று சொன்னால் அது தவறு பாருங்கள். அது மிகச்சிறந்த ஒரு கதை அம்சம் கொண்ட திரைப்படம். அதுவும் சாதாரணமான ஒரு இயக்குனர் அல்ல. அந்த காலத்தில் மிகச்சிறந்த இயக்குனர்களில் ஒருவராக போற்றப்பட்டவர். நீங்கள் பீம்சிங் பற்றி பேசுவீர்கள். அதேபோல் அந்த வேளையில் மிகச்சிறந்த திரைப்பட

படங்களை எடுத்த ஸ்ரீதர் ஒரு சாதாரணமான உரைநடை என்பதை தமிழ் திரையுலகத்துக்குள் கொண்டு வந்தவர். பொதுவாக திரைப்படங்களிலே கொண்டு வரப்படுகின்ற அந்த அவருக்கு முன்னர் வந்த திரைப்படங்கள் எல்லாம் வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையானவையாக இருந்தன. ஆனால் சாதாரண மக்கள் பேசுகின்ற மொழி நடையை தமிழ் திரையுலகத்தில் நுழைத்த பெருமை ஸ்ரீதரை சார். கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவு வரவேற்பை பெற்றவர் இயக்குனர் ஸ்ரீதர். ஸ்ரீதரை பற்றிய பல்வேறு விதமான புகழ்கள் இருக்கின்றன. அவரது புகழ்களை நாங்கள் அவ்வப்போது எங்களது நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கின்றோம். ஆரம்பத்தில் ஒரு கதை ஆசிரியராகவும் திரைக்கதை வசனகர்த்தாவாகவும் இருந்தவர் ஸ்ரீதர். பின்னர் பல்வேறு விதமான முயற்சிகளுக்கு பின்னர் ஒரு தயாரிப்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டார். அமரதீபம் என்ற சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்தின் மூலம் தன்னை ஒரு தயாரிப்பாளராகவும் உயர்த்தி கொண்டவர். கல்யாண பரிசு என்ற திரைப்படம் 1959 வெளிவந்தது. அந்த திரைப்படம் 59 வெளிவந்தது என்று நினைக்கின்ற போதே வியப்பு தோன்றுகின்றது. இன்றும் அது ஒரு மிகப்பெரிய காவியமாக இருக்கின்றது, கல்யாண பரிசு. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். எடுத்த எடுப்பிலேயே முதலாவது திரைப்படத்திலேயே இயக்குனர் ஸ்ரீதர் தனக்கென்று ஒரு பெயரை வாங்கி கொண்டவர். ஒரு சாதாரணமான ஒரு காதல் திரைப்படம், ஒரு முக்கோண காதல் என்று சொல்வோம், அப்படி முக்கோண காதலை சொன்ன ஒரு திரைப்படமாக இந்த கல்யாண பரிசு இருந்தது. அந்த திரைப்படத்திலே ஜெமினி கணேசன், சரோஜா தேவி நடித்திருப்பார்கள். ஏ.எம். ராஜா இசையமைத்திருப்பார். ஸ்ரீதர் திரைப்படத்தை எடுத்திருப்பார். பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் தந்தது. அந்த வேளை மிகப்பாரிய அளவில் பேசப்பட்டது. இது ஸ்ரீதரின் இயக்குனர் பயணத்தில் தொடக்கமாக அமைந்தது. பின்னர் பெரிய பெரிய வெற்றி படங்களை தந்தார். அவரது இயக்கத்தில் நெஞ்சிலோர் ஆலயம், அது பல நேர்களும் பார்த்து ரசித்த திரைப்படம், சுமை தாங்கி வந்தது, போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படம், இன்னும் பல திரைப்படங்கள். சிவாஜி கணேசனை அதிகமாக வைத்து திரைப்படங்களை எடுத்த பெருமை ஸ்ரீதருக்கும் இருக்கின்றது. சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் திரைப்படம் எடுப்பியா, எனக்கும் திரைப்படம் தர வேண்டும், உனது இயக்கத்தில் நானும் நடிக்க வேண்டும் என்று எம்.ஜி. ராமச்சந்திரனே ஸ்ரீதருடன் பேசியதாக சொல்லப்படுகின்றது. ஸ்ரீதரை அழைத்து பேசியதாக சொல்லப்படுகின்றது. அப்படியே எம்.ஜி. ராமச்சந்திரன் நடிப்பில், லதா எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆகியோர் நடிப்பில் சி.வி. ஸ்ரீதர் இயக்கிய திரைப்படம் தான் உரிமைக்குரல் என்ற திரைப்படம். அந்த வேளையில் சாதாரணமாக ஒரு அரசியல் அல்லது சண்டை காட்சிகள் என்பதை கொண்ட ஒரு திரைப்படத்துக்கு பதிலாக வித்தியாசமான ஒரு திரைப்படமாக உரிமைக்குரல் என்ற திரைப்படம் வெளிவந்தது. அப்படி இயக்குனர் ஸ்ரீதர் தனக்கென்றொரு சிறப்பிடத்தை கொண்டிருந்தவர். இன்று வரை ஸ்ரீதரின் பெருமைகள் அல்லது ஸ்ரீதரின் நிழலில் வளர்ந்த பல இயக்குனர்கள், பல்வேறு விதமான வசனகர்த்தாக்கள், கதையாசிரியர்கள் என்று இருக்கின்றார்கள். அவரது இயக்கத்தில் இந்த திரைப்படம் தென்றலே என்னை தொடு என்ற திரைப்படம் வெளிவந்திருந்தார். இசைஞானி இளையராஜா சுத்த சந்நியாசி என்ற ராகத்தில் இசையமைத்த ஒரு பாடல், புதிய பூவிது பூத்தது வாளி வரிகளை எழுதினார் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி ஆகியோரது குரல்களில் நல்ல மெட்டில் இந்த பாடல். சுத்த சந்நியாசி ராகம் என்றாலே தமிழ் திரையுலகத்தில் பல பாடல்களும் இந்த ராகத்துக்கு அடிமை என்று சொல்லலாம். ஒரு மேண்டலின், கிட்டார், ட்ரம், கொங்கோ, தபேலா, வயலின், சைலோஃபோன், ட்ரையாங்கிள் பெல், ஓகான் என்று பல்வேறு விதமான இசைக்கருவிகள், இன்னும் பல இசைக்கருவிகளை பயன்படுத்தி இசைஞானி வடிவமைத்த ஒரு மிகச்சிறந்த காவியம் இந்த பாடல்.

0: ஆமாம், அந்த பாடல் இந்த வேளையிலே ஒரு மிகச்சிறந்த தாள நடையில் பல்வேறு இசைக்கருவிகள், கிட்டார், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், மேண்டலின், ட்ரம், சிம்பல்ஸ், கொங்கோ, தபீலா, வயலின், சைலோஃபோன், ட்ரையாங்கிள் பெல், ஓகன், பாம்பே ஸ்டிக் என்று பல இசைக்கருவிகள். கொஞ்சம் இசைஞானி மிக வித்தியாசமான முறையில் இந்த பாடலுக்கு இசை தந்திருப்பார். நவீன தொழில்நுட்ப கருவிகள் மட்டுமல்ல, மிக எளிமையான இசைக்கருவிகளும் இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டு பாடல் மிக பெருமளவில் மெருகூட்டப்பட்டிருக்கும். கேட்கின்ற போது ஏதோ ஒரு புதிய ஒரு மெட்டை இசையை வழங்கிய உணர்வு இந்த பாடலில் இருந்திருக்கும். அது சுத்த சன்னியாசி ராகத்தில் இசைஞானி வார்த்த மற்றொரு ஜாலம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சங்கம் நிகழ்ச்சி. கீத சங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். அதற்கு முன்னர் கொஞ்சம்
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
3: உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
5: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200, 9056677200.

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். நேர்களை, திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்தொரு பாடல் கொண்டு வர இருக்கின்றோம். இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமான பாடல். வித்தியாசம் என்றால் முழுமையாக வித்தியாசமான பாடல். பொதுவாக ஒரு பீம்பிளாசி ராகம் என்ற ஒரு ராகம் இருக்கின்றது, நீங்கள் அடிக்கடி கேட்கின்ற பாடல். ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், பீம்பிளாசி ராகத்தில் இடம்பெற்ற பாடல். நாங்கள் அந்த பாடலை ஏற்கனவே தந்திருக்கின்றோம். அந்த பீம்பிளாசி ராகம் பொதுவாக வட இந்தியாவில் அடிக்கடி இசையமைப்பாளர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ராகம். அதை பின்னர் எமது இசையமைப்பாளர்கள் தமிழ் திரைப்பட தமிழ் திரை உலகத்துக்கும் கொண்டு வந்தார்கள். ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் ஒரு பாடல் என்று சொன்னால் எல்லோருக்கும் நினைவு வரக்கூடிய பாடல்தான் அந்த பாடல். அது முழுக்க முழுக்க அப்படி ஒரு பீம்பிளாசி ராகத்துடன் இணைந்த பாடல். அந்த ராகத்தை பயன்படுத்தி எங்களது இசையமைப்பாளர்கள் அத்தனை பேரும் பல்வேறு பாடல்களை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக MS விஸ்வநாதனாக இருக்கலாம், அல்லது இசைஞானி இளையராஜா, இவர்கள் எல்லாம் இந்த ராகத்தை மிக அதிகம் பயன்படுத்திய தமிழ் இசையமைப்பாளர்கள். ஏன், இடையில் வந்த வேதா விஜயபாஸ்கர் இவர்களும் இதை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த பீம்பிளாசி ராகத்தை ஆபேரியின் சாயல் ராகம் என்றும் சொல்வார்கள். ஆபேரி என்ற ஒரு ராகம் இருக்கின்றது, அந்த ராகத்துக்கும் இந்த பீம்பிளாசி ராகத்துக்கும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. கொஞ்சம் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கும், ஆனால் இரண்டுக்கும் இடையில் அதிக ஒற்றுமைகள் காணப்படும். இந்த ராகத்தில் பல திரைப்பட பாடல்கள் இந்தி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஹிந்தி திரையுலகத்திலே இந்த ராகத்தில் வெளிவந்த ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் இந்த ராகத்தை மிக அதிக அளவில் பயன்படுத்துவார்கள். அப்படி ஒரு பாடலைத்தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இந்த பீம்பிளாசி ராகத்தில் இந்தி திரையுலகத்தில் வெளிவந்த பல ஆயிரம் பாடல்களுள் மனது மறக்காத ஒரு பாடல், கொஞ்சம் ஹிந்தி பாடல்தான். இது திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி என்பதனால் அந்த பாடல் இன்று ஒளிபரப்பாகின்றது. பொதுவாக எங்களது ஒளிபரப்பில் ஹிந்தி திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்பாவதில்லை. என்றாலும் எங்களது திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் அப்படி ஒரு இசை சார்ந்த ஒரு வேள்வி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருப்பதனால் இந்த பாடல் இன்றைய நாளிலே நாங்கள் கேட்க இருக்கின்றோம். ஒரு அருமையான ராகம் என்பதற்கு இந்த பாடல் மிகச்சிறந்த உதாரணம். அந்த பாடலை நாங்கள் கேட்பதற்கு முன்னர், இதொரு இந்தி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், இந்த இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் மிகச்சிறந்த இசைக்கருவிகளை பயன்படுத்துவார்கள்.

தென்காசி பட்டணம் திரைப்படத்தில் வந்த கொஞ்சம் தென்காசி தமிழ் பேசடி, அதுவும் ஒரு பீம்பிளாசி ராகத்தில் இடம்பெற்ற பாடல்தான்.

இப்போது நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல் இந்தி திரையுலகத்தில் மிகப்பெரிய பிரபலமான பாடல். ஒரு காலத்தில் மோஹ்ரா என்றொரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். ஆனந்த் பாஸ்கி என்பவர் இந்த பாடலுக்கான வரிகளை எழுத, விஜுசா என்பவர் இந்த பாடலுக்கான இசையினை தருகின்றார். அந்த பாடலில் பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் மிக பிரம்மாண்டமான இசைக்கருவிகள், பலவற்றை பயன்படுத்தியிருப்பார்கள். ட்ரம்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும், கிட்டார் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அதைவிட கோரஸ், இந்த பாடலுக்கு கோரஸ் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கும். தபீலா, டோலக், டோல்கி, மாண்டலின், மிக முக்கியமாக சாக்ஸபோன், கிளாரினெட், புல்லாங்குழல், ஹீபோர்ட், சென்திசைசர், பம்ஸ்டிக்ஸ், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், எலக்ட்ரிக் ட்ரம்ஸ், சிம்பிள்ஸ், மவுத்தோக்கன், கொங்கோ ட்ரம்ஸ், பொங்கோஸ் என்று மிக அருமையாக இந்த பாடல் பீம்பிளாசி ராகம் என்ற ஒரு ராகத்தில்

ஆமாம், அந்த பாடலில் இசைக்கருவிகளின் சங்கமத்தை நீங்கள் கேட்டு ரசித்தீர்கள். அத்தனை இசைக்கருவிகளும் அதில், சக்ஸஃபோன் மற்றும் புல்லாங்குழல், கிட்டார் என்று அத்தனை இசைக்கருவிகளையும் நீங்கள் டோலக், டிரம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இசைக்கருவிகளின் சங்கமமாக பீம் பிளாசி ராகத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. இந்த பீம் பிளாசி ராகம் ஹிந்தி பாடல்களில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதன் பல்வேறு ஹிந்தி வரிகளுடன் கூடிய ஒரு பாடலாகவும் இந்த பாடல் இருக்கும். நாங்கள் அந்த ராகத்தை புரிந்து கொள்வதற்காக, ராகத்தை ஒப்பிடுவதற்காக இந்த பாடலை இப்போது இசைக்கருவிகளின் ஊடாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இதே பீம் பிளாசி ராகத்தை தமிழ் திரைப்படத்தில் எங்களது இசையமைப்பாளர்கள் பயன்படுத்திய வண்ணத்தை நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் கீத சங்கம நிகழ்ச்சி. இனிய இசை

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: அடுத்து நாங்கள் கொண்டு வரக்கூடிய திரைப்படம் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்க்காத தமிழ் ரசிகர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்தளவு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்க்க தவறிய பலரும் இந்த பாடலை நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் பார்த்து ரசித்திருப்பார்கள், கேட்டு ரசித்திருப்பார்கள். அதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசன் வரிகளை எழுத, ஆபேரி ராகத்துக்கும் பீம்பிலாசு ராகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. வட இந்தியாவிலே பீம்பிலாசி ராகம் என்பதுதான் தென்னிந்தியாவில் ஆபேரி ராகம் என்று பேசப்படும். அந்த ஆபேரி ராகத்தை எம்எஸ் விஸ்வநாதன் எப்படி பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதைத்தான் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். ஆனால் எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் இப்போது நாங்கள் கேட்ட பாடலுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஒரு பெரிய இசைக்கருவிகளை எல்லாம் இந்த பாடலில் இங்கே இந்தி திரைப்படத்தில் பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இந்த பாடல் காலத்தால் அழியாத, என்றும் இனிக்கும், மனத்துக்கு இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய, இப்போ நீங்கள் கேட்ட பாடல் கொஞ்சம் பயணம் செய்கின்ற போது ஒரு இனிமைக்கு கேட்கலாம். அந்த தாளக்கட்டு, அந்த இசை எங்களை ஒரு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் இசை ரசிகர்களுக்கு. ஆனால் இந்த பாடல், நாங்கள் இப்போது கொண்டு வரக்கூடிய பாடல், காலத்தால் அழியாத, மனதுக்கு இன்பத்தை எப்போதுமே அள்ளித்தரக்கூடிய, கேட்டு திகட்டாத ஒரு பாடல், ஒரு புத்துணர்ச்சியை எப்போதும் தரக்கூடியது, ஒரு இனிமையினை மனதில் தவளவிடக்கூடியது. ஊட்டி வரை உறவு திரைப்படம் 1967 வெளிவந்தது. அதுதான் பூமாலையில் ஒரு மல்லிகை. இசைப்பேரரசி தனது இனிமையான குரலில் குரலரசர் திரு டிஎம்எஸ் இணைந்து மிக அருமையாக பாடிய பாடல். இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த படைப்பு என்றால் அதற்கு இரண்டு கருத்துக்கு இடமில்லை. அருமையான ராக ஆலாபனை, பீம்பிலாசி அல்லது ஆபேரி என்ற அந்த ராக ஆலாபனை, நல்ல தெளிவான உச்சரிப்பு, பாவம் எல்லாம் மிக ராகம் தாளம் பாவம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை அத்தனையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலில் இந்த பாடலும் ஒன்று. மெல்லிசை மாமன்னர் ஒரு மிகச்சிறந்த இசையை இந்த ஆபேரி அல்லது பீம்பிலாசி ராகத்தில் தந்திருப்பார். மெல்லிசை மாமன்னர் அருமையான இசைக்கருவிகள் பல, சுருக்கமாக சொன்னால் கிட்டார், புல்லாங்குழல், ஜால்ரா என்ற இசைக்கருவி, பங்கோஸ் என்று பல, கிட்டார் இருக்கும், ஜால்ரா இருக்கும், வயலின் இருக்கும், மேண்டலின், பங்கோஸ், தபேலா, புல்லாங்குழல் என்று அத்தனை இசைக்கருவிகளையும் பயன்படுத்தி அவர் தந்த ஒரு வேள்விதான் இந்த பாடல். நடிகர் திலகம் மற்றும் கே.ஆர். விஜய் ஆகியோர் இந்த நடிப்பில் அசத்தியிருப்பார்கள்.

இதுவும் நாங்கள் ஏற்கனவே ஒரு புகழ் மாலை சூட்டிய ஸ்ரீதர், சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அவரது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் அத்தனையும் 100 நாட்கள் கடந்து ஓடிய திரைப்படங்கள்தான். ஊட்டிவரை உறவும் அந்த பட்டியலில் இருந்து தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம்.

அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 6:55. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சங்கம் நிகழ்ச்சி. இனிய இசை

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: நேர்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் அடுத்த பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த பாடல்

இது உன்னை நான் சந்தித்தேன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நல்ல ஒரு தபேலா கட்டு, தாளக்கட்டு இடம்பெற்ற பாடல். அந்த பொதுவாக நான்குக்கு நான்கு என்று சொல்வார்கள், சதுஷ்ட நடை என்று அழைப்பார்கள். அந்த நடைக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த பாடல். மிக சிறப்பாக ரங்கராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். சிவகுமார், சுஜாதா, சுரேஷ், ரேவதி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசைஞானியின் இசையில் பல நல்ல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. எல்லா பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்கள். இந்த பாடல் கண்ணதாசன் வரிகள் எழுத எஸ்பிபி, எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் கல்யாணி மிக பிரபலமான தமிழ் திரையுலகத்தில் பல பாடல்களை தந்த ராகங்களில் இந்த ராகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. கல்யாணி ராகத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த தபேலா பாருங்கள், மிக அற்புதமாக அந்த தபேலா வாசிக்கப்படும். தபேலா, வயலின், வயலோ, புல்லாங்குழல், ஒபே, புல்லாங்குழல் போன்ற ஒரு கருவி, ஒபே, கிட்டார், சென்திசைசர், ஹீபோர்ட், கைதட்டல்கள், பாஞ்சோ என்று பல இசைக்கருவிகளுடன் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும்.

0: மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: கொழும்பு, கோட்டை மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களுக்கு இடையிலான யாழ்தேவி தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடருந்து பயணிக்கும். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த யாழ்தேவி தொடருந்தானது குளிரூட்டப்பட்ட 4 முதல் வகுப்பு பெட்டிகளை கொண்டிருப்பதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் இந்த தொடருந்துக்கான ஆசனங்களை முன்கூட்டியே ஒதுக்கீடு செய்யும் வசதிகளும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு தெனியாய கல்வி வலைய மாணவர்களின் பெற்றோர்களிடம் விசேட கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மாத்திரை தெனியாய கல்வி வலையத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே பரவி வருகின்ற காய்ச்சல் நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த 4 பிரதான பாடசாலைகளையும் இன்றும் மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கும் தொடர்ந்து மூடுவதற்கு சுகாதார கல்வி அதிகாரிகள் தீர்மானித்திருக்கின்றனர். இதற்கமைய தெனியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ச மகாவித்யாலயம், தெனியாய புனித மேத்யூ வித்யாலயம் மற்றும் பல்லேகம சித்தாந்த வித்யாலயம் ஆகிய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த காலப்பகுதியில் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமது பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு தெனியாய கல்வி வலைய மாணவர்களின் பெற்றோர்களிடம் சுகாதார அதிகாரிகள் விசேட கோரிக்கையாக விடுத்திருக்கின்றனர். இதேவேளை குறித்த காய்ச்சல் நிலைமை தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கொழும்பிலிருந்து சென்றிருக்கின்ற விசேட மருத்துவக் குழுவினர் தெனியாய பகுதிகளில் தமது முதல்கட்ட பரிசோதனைகளை தற்பொழுது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிர்வாக நடைமுறைகளின் போது சமர்ப்பிக்கப்படும் திருமண சான்றிதழ் ஒன்றின் செல்லுபடியாகும் தன்மை அல்லது அதன் சட்டப்பூர்வ நிலை குறித்து கேள்வி எழுப்பவோ அல்லது தீர்மானிக்கவோ எந்தவொரு நிர்வாக அதிகாரிக்கும் அல்லது அரச திணைக்களத்திற்கும் அதிகாரம் இல்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது. அனுராதபுரம் கலன் பிந்து நிலவ பகுதியைச் சேர்ந்த அஷில ரணசிங்க என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிப்பேராணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனுதாரரின் தந்தை மற்றும் சிற்றென்னை வசம் இருந்த அரச காணியொன்றின் நீண்டகால குத்தகை உரிமையை பெறுவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார். எனினும் மனுதாரரின் தந்தை தனது முதல் மனைவியை முறையாக விவாகரத்து செய்த பின்னரே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரா என்பது குறித்து கேள்வி எழுப்பிய அதிகாரிகள் இரண்டாவது திருமணம் செல்லுபடியாகாது என கூறி மனுதாரரின் விண்ணப்பத்தை நிராகரித்தனர். நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை விசாரணை செய்தமை இதன்போது நீதியரசர் ஆதித்ய பெட்டபெந்திக்கே பின்வரும் முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரு திருமணத்தின் செல்லுபடியாகும் தன்மை இல்லாமை அல்லது விவாகரத்து குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் குடும்ப நீதிமன்றங்களுக்கு மாத்திரமே உள்ளது என்றும் திருமணப்பதிவு கட்டளை சட்டத்தின் 52 பிரிவின்படி ஒரு திருமண சான்றிதழ் என்பது அந்த திருமணம் சட்டபூர்வமாக இடம்பெற்றதற்கான முன்னிலை சான்றாகும் என்றும் தெரிவித்தார். ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது அறிவித்தல் இல்லாத நிலையில் ஒரு திருமண சான்றிதழை போலியானது என்றோ அல்லது செல்லுபடியற்றது என்றோ தீர்மானிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எந்தவித சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை. அத்துடன் இயற்கை நீதியின் கோட்பாடுகளுக்கிணங்க புதிய விசாரணையை நடத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இலங்கையின் சுகாதார கட்டமைப்பு தேவைகளுக்கேற்ப மருத்துவ பயிற்சியை சீரமைக்கும் நோக்கில் மருத்துவக் கல்விக்கான தேசிய கொள்கை ஒன்றை வகுப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் தற்பொழுது மருத்துவக் கல்விக்கென உத்தியோகபூர்வமான தேசிய கொள்கை எதுவும் நடைமுறையில் இல்லாத நிலையிலேயே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கல்வித்துறை, சுகாதார அமைச்சு, மருத்துவ நிபுணர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உட்பட்ட மருத்துவக் கல்வியுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி பரந்த பிரதித்துவத்தை இந்த குழு செயற்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் சுகாதார சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தேசிய சுகாதார கட்டமைப்பின் தேவைகளுடன் இணங்கி போகக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்குவதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இந்த குழுவுக்கான உத்தியோகபூர்வ நியமன கடிதங்கள் கிடைக்கப்பெற்றதும் தேசிய கொள்கையை வகுப்பதற்கான பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் முதலாவதாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இவரைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனிடையே முதலமைச்சராக நேற்று பதவியேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாக என பதவியேற்றுக் கொண்ட விஜய் இன்று சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கும் பொழுது உளமாற உறுதி கூறுகின்றேன் என்று கூறி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உளமாற என்று கூறியே உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேற்கு ஆசியாவில் நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் பொது போக்குவரத்து, மின்சார வாகனங்கள் மற்றும் வாகன பகிர்வு முறைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று ஹைதராபாத்தில் இடம்பெற்ற பொது நிகழ்ச்சியொன்றில் பிரதமர் தெரிவித்தார். நிறுவனங்கள் சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்தே பணிபுரியும் முறையை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடுகளில் நடத்தப்படும் திருமணங்கள் மற்றும் தேவையற்ற தங்க முதலீடுகளை தவிர்ப்பதன் மூலமாக இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை 50% வரை குறைத்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர வேண்டும் என்றும், வளைகுடா பகுதி மற்றும் ஹோமோஸ் நீரிணைப் பகுதிகளில் நிலவும் நிலையற்ற தன்மையினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிப்புகள் மற்றும் மசகு எண்ணெய் விலை உயர்வு ஆகியவற்றின் பின்னணியில் பிரதமர் இந்த ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661. 416-475-4661.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: நேர்களை, இந்த பாடலை தொடர்ந்து காத்திருக்கின்றீர்கள். அத்தனை பேரையும் ஒன்றாக இணைக்க இருக்கின்றேன். இது சுதன் விரும்பி கேட்ட பாடல். இந்த நேர்கள் எல்லாம் 5 மணிக்கு இணைந்திருந்த நேர்கள், அவர்களது பாடல்கள் மிக நீண்ட நேரமாக பெண்டிங்கில் இருக்குது.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

நேரம் இப்பொழுது 7:27 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளிர் நேரம் அலையுங்கள். 416-6-4-4-6-2-2-2

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் பிஎஸ்பி சேனல்
0: சரண்தாங்க.
1: அப்படி இருப்பீங்க?
0: ஓ நல்லா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: இல்லை சோமா எலக்ட்ரான். இப்போ அது சரி. இப்போ நேற்றைக்கு 19 ஓவரும் பண்ணுறதுக்கு பிறகு தான் லக்னோவே சிஎஸ்கே ஒன் இருக்குது. அதே லக்னோவை தான் இப்போ பழஞ்சாத்திரி திரும்ப சந்திக்க போகுது. சிஎஸ்கே அப்போ நேற்று அல்டம் பழஞ்சாத்திரி கைவிடுதா சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.
0: அது எப்படி என்ற அந்த முறை என்னென்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுமா? நீங்கள் பிரிக்கப்பட்டு ஏ குழு, ஏ பிரிவு, பி பிரிவு, ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து டீம், அஞ்சு அஞ்சு. ஏ பிரிவில் இருக்கிற அணிகள் தங்களுக்கு இடையில ஒரு முறை மோது, பி பிரிவில் இருக்கிற அணிகளோட எதிரணியோட இரண்டு முறை மோது. அப்படி இப்போ சிஎஸ்கே தன்னோட பிரிவில் உள்ள அணிகளோட ஒரு முறை மோதி இருக்கும், எதிரணியோட உள்ள பிரிவுகளோட ரெண்டு தரம் மோது.
1: ராஜஸ்தான்
0: பெரிய ஆரம்பத்தில்
1: அந்த சாதனை இந்த சாதனை அத்தனை உள்ள செஞ்சுரி அடிக்க ரெண்டுலாம் ஆரம்பத்தை துவங்கி கடைசியா ஆறாம் அவ்வளவு நிக்குது. அப்ப அவ்வளவு தான் இனிமேல வர கஷ்டம். இனியாவே
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம்.
2: நல்ல ஜனவஞ்சமான இடக்கால பாடல குழந்தைங்க வந்து எனக்கு இதுவே படத்துல 1400 விஜய் இந்த வெற்றியை திருப்பி கொண்டாடுவோம்.
0: விடமாட்டியல் விஜய் விட்டால் நீங்க விடமாட்டியல். சரி, நன்றி
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ரவிசங்கர் வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு. என்ன
3: நீண்ட இடைவேளை? கொஞ்சம் பிஸியா போயிட்டேன், சாரி. வர முடியல, 2 வாரம்.
0: எங்க நீங்க? சீனா ரம்புக்கு முதல் நீங்க போயிட்டீங்க போலக்கு சீனாவுக்கு.
3: கொஞ்சம் எனக்கு தங்கை வந்திருக்கா, அதனால கொஞ்சம் இந்தியா ட்ரிப், யூஎஸ்ஏ ட்ரிப், ஒன்டாரியோல கொஞ்சம் ட்ரிப், லோக்கல் டொரண்டோ, அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கு.
0: நல்லா கோடை பருவகால சுற்றுலா என்ன?
3: ஆமா, இன்னும் இப்ப சம்மர் வந்ததுன்னா இருசக்கர வாகனத்துல போக வேண்டியதுதான். அது வருது June 13-14, 2 நாள் வீக்கெண்ட் போறோம். இங்க பெரிய ஸ்பைடி சவுண்டுக்கு ரைடு போகுது. இங்க பிஸிதான்.
0: என்ன
3: எல்லாம் நீங்க கொண்டு வந்த ராகம் எல்லாம் ஹிந்துஸ்தானி, பீம்பலாசி, அப்புறம் என்ன கல்யாணி ராகம், அது யமன் கல்யாண்,
0: கமீர் கல்யாணி, யமன் கல்யாணி,
3: நல்லா இருந்தது. நல்ல நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த மொஹரான் ஒரு படத்துல
0: எனக்கு
3: பழைய ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் கென்யால இருக்கும் போது அங்க ஈஸ்ட் எஃப்எம் ஒரு ஸ்டேஷன் இருக்கு, நாங்க கூப்பிட்டு பேசலாம் ஹிந்தி ஸ்டேஷன்ல, நிறைய நிகழ்ச்சி எல்லாம் கேட்பேன். அப்ப அதுல இந்த படம் வந்த புதுசு இந்த பாட்டு அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது அப்படியே இந்த 30 வருஷம் முன்னாடி அப்படியே போயிடுச்சு, எனக்கு மனசு அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. மலரும் நினைவுகள், அங்கிருந்து அங்க வாழ்ந்த காலகட்டம் எல்லாம் ஞாபகம் வந்தது.
0: அந்த பாடல் போடையே நான் யார் ரசிக்க போறார்கள் என்று யோசிச்சேன். நீங்க ரசிச்சிருக்கீங்க?
3: இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. நிறைய அந்த டைம்லதான் ஒரு ஹிந்தி பட இது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய ஒரு சேஞ்ச் எல்லாம் வந்தது 90 காலகட்டத்துல. அப்போ இந்த ஆல்பம் சாங் நிறைய வந்ததுங்க அந்த டைம்ல. அப்ப UK பேஸ்ட் ஒரு பஞ்சாபி பசங்க, சின்ன பசங்க, பல வயசா இருக்கும், அப்பதான் 20s தான் இருக்கும் உங்களுக்கு வயசு, அவங்க ஸ்டீரியோ நேஷன் ஒரு ஆல்பம் இறக்குனாங்க. அவங்க குரூப் பேரு ஸ்டீரியோ நேஷன். அந்த பாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அசத்தலா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ரவிசங்கர், எனக்கு ஒரு ஒரு அந்த நேரம் ஒரு செய்தி கேட்ட ஞாபகம் இருக்குது. பஞ்சாபியில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரேப் பாடகர் சித்து என்ற ஒரு பாடகர், பிறகு அந்த கேங்கால எல்லாம் பண்ணப்பட்ட கனடா எல்லாம்.
3: ஓ, அவர் வந்து கபூத்தர் பேரு, அவர் பேரு நான் நிறைய, அவர் இந்த மேலே டர்பன்ல வந்து அப்படியே தங்கத்தை சங்கிலி கட்டியிருப்பாரு,
0: அவர் தான்.
3: அவர் தான், அவர் பேர் சட்டு ஞாபகம் வரல. அவர் நிறைய பேர் யூஎஸ் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாரு. அவர் பேர் தலர் மெஹந்தி.
0: என்னோட
3: மனைவி சொல்லி கொடுக்காங்க, இருந்து கத்துறாங்க தலர் மெஹந்தி.
0: அவர் பேர் இல்ல என்ன
3: இருக்காரு, இருக்காரு. ஆமா இருக்காரு.
0: நான் சொல்றேன் வேறு ஆள், அவர் அப்புறம் ஆள் இல்ல, சித்து உப்ப உயிரோட இல்லை.
3: அப்படிங்களா? இவர் வந்து தலர் மெஹந்தி வந்து ரொம்ப நல்ல இந்த ஆல்பம் சாங் எல்லாம் பண்ணுவார், நிறைய பாடுவாரு. அவர் வந்து யூஎஸ் ட்ரிப்புக்கு நிறைய பேரை கொண்டு வராங்க, இந்த மியூசிஷியன் சொல்லி கொண்டு வந்து ஒன் வே டிக்கெட்ல வந்து இல்ல டிக்கெட் இங்க வந்து பாஸ்போர்ட்டை தூக்கி தொலைச்சிருவாங்க, அங்க தங்கிடுவாங்க, திரும்பி போக மாட்டாங்க. அப்ப அவரோட பேர் வந்து இந்த புனை பேர் வந்து கபூத்தர்மாங்க. கபூத்தர்னா ஹிந்தியில வந்து புறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாருன்னு கேள்விப்படாத கதைகள் தான் இருக்கு அந்த மாதிரி அவரை பத்தி. அவரு அப்ப போலீஸ் பிடிச்சிட்டாங்க அவர் அப்ப கட்சியில, நிறைய இதெல்லாம் இருக்கு. எனிவே அது பழைய கதை. இந்த பாடல் ரொம்ப நல்ல பழைய ஞாபகம் வந்து எனக்கு.
0: அது ஒரு ஒரு சில நேர்களையாவது மனதை தொடர்ந்தா சந்தோஷம்.
3: ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ஆபீர் காலத்துல ஒரு பாடல் பிடிக்கும், நிறைய பாடல் இருக்கு. இது வந்து கொஞ்சம் சலங்கையில சிங்கார வேலனை வேணும் தேவா, அதை கேட்போம்.
0: நிறைய
3: சுரங்கங்க அந்த காலத்துல அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வந்து சின்ன குழந்தைங்க கூட பாடுறாங்க இந்த மேடை நிகழ்ச்சி எல்லாம். பட் அந்த பாடல் பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
0: கனவேர் அந்த காரைக்குறிச்சி அருணாசலத்தின்
3: அந்த இது நாதஸ்வரம்,
0: நாதஸ்வரத்தை.
3: ஆமாங்க,
0: உங்கள் பாடல் மொழிக்கும் நன்றி ரவிசங்கர். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் மூர்த்தி ஐக்கிரன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நல்ல மூர்த்தி, நன்றி. நீங்கள் எப்படி?
4: நேரம் முடிந்தால் ஒரு பாட்டு உண்டு, அம்மா என்று அழைக்காத அந்த பாட்டு கேட்க விரும்புகிறேன்.
0: அம்மா என்று அழைக்காத உயிரிலே உங்களுக்கு நிகழ்ச்சி இந்த நிறைவு பக்கத்தில் அம்பரப்போது பாடல்
4: வேண்டாலும் இன்றைக்கு போட்டா
0: செய்வோம். நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். காந்து சொல்லுங்க, என்ன கதை? கொஞ்சம் தூரத்துல இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கு. விலங்கையில காந்தி ப்ளூடூத்ல கதைக்கிறீங்களே? ஓ கிட்ட என்ன கதைங்க?
5: எனக்கு வந்து தென்காசி பட்டணத்திலிருந்து மயிலிறகு, மயிலிறகு.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நன்றி காசி. தென்காசி பட்டண திரைப்படத்திலிருந்து பாடல் என்ன?
5: மயிலிறகு, மயிலிறகு.
0: சரி,
5: மயிலிற வந்தாண்டு.
0: சரி, நன்றி,
5: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், வணக்கம் சார். சிவரிங்க, எப்படி? நலமா இருக்கீங்களா?
0: ஓ நலம், நலம் சிவரிங்க.
6: நாமும் நலமாக இருக்க உங்களோட நேர்த்திக்கு பாராட்டுக்கள். உங்களை தெரிவிலேயே ஒரு பாடல் ஒண்ணு
0: போட்டோம். நன்றி, நன்றி,
6: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மாசன்,
0: வணக்கம். வாங்க
7: தவங்க,
0: தவம் வாங்க.
7: முக்கியம் சொல்றது பழைய பாட்டு ஒன்று பண்ணா பாடு ஊர் பாடினாய் பாடத்தூணும் பாலுடன் கிங்கினி கலைகளை செய்யும் அழகனும் கன்னி.
0: பாடல் ஒழிக்கும் தவம் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. இப்பொழுது நிகழ்ச்சியிலே பஞ்சாட்சரம் இணைந்த ஒரு பாடல் விரும்பி கேட்டார். பூங்கதவே தாழ்ந்தரவாய்

0: அது நிழல்கள் திரைப்படத்திலிருந்து உமா ரமணன் மற்றும் தீபன் சக்கரவர்த்தி ஆகியோரது குரல்களில் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 7:42. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: பொன்னின் மதிப்பே காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ்
2: 6262
3: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 9054568433.
0: நேர்களை இந்த ஐபிஎல் ஃபிக்சர்ஸ் பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை தந்து கொண்டு அடுத்த பாடலுடன் இணைந்திருப்போம். அது பேசப்பட்டதால் நேரடியாக பேசப்பட்ட அதே வேளை பல நேர்கள் இப்போது எங்களது ஓஎஃப்ஆர் என்று சொல்லி தொலைபேசி மூலம் அடித்து அந்த விஷயத்தை பேசினார்கள். அதற்காக அது விளக்கத்தை ஒரு முறை சுருக்கமாக தந்து கொண்டு பாடலுக்குள் செல்வோம். பொதுவாக ஐபிஎல் தொடரில் 10 மோதுகின்றன. 10 மோதுகின்ற போது 2 பிரிவுகளாக அணிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏ குழு, பி குழு என்று 2 குழு. ஏ குழுவில் மும்பை இந்தியன்ஸ் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய அணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக இலகுவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் மும்பை, கொல்கத்தா, ராஜஸ்தான், டெல்லி, லக்னோ என்று நினைவு வைத்துக் கொண்டால் இலகுவாக இருக்கும். மிக இலகுவாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதுவும் இன்னொன்று மிக இலகுவான விஷயம், கொஞ்சம் வடக்கு பக்கம் நீங்கள் சிந்தித்து கொண்டு நினச்சா சரி, மும்பை, கொல்கத்தா, டெல்லி, பிறகு ராஜஸ்தான், லக்னோ என்ற 5 அணிகள் ஏ பிரிவில். பி பிரிவில் இருக்கக்கூடிய அது வடக்கு தெற்கண்டு பிரிக்கிறேன் அப்படி இல்லை, அது வேறு விதத்தில் பிரிக்கிறது, நான் சும்மா நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். பி பிரிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் குஜராத், அதே போல் கிங்ஸ் 11 பஞ்சாப். இதில் பாருங்க 3 அணிகள் தெற்கில் இருக்கும். அதுக்காக தான் அந்த வடக்கு தெற்குன்னு சொன்னான். பிற பஞ்சாப் எங்கே இருக்குது, குஜராத் எங்கே இருக்குன்றலாம் என்னோடய சண்டைக்கு மாறேன். சுமார் நினைவூட்டலுக்காக அப்படி வைக்கிறோம். இந்த என்ன சொல்லுவாங்க, சில விடயங்களை நினைவுபடுத்துவதற்கு அப்படி சில டெக்னிக்கலை பயன்படுத்தினா தான் அது நினைவில் அடிக்கும். சும்மா நீங்கள் நினைவில் பாடமாகி வச்சுருக்கீங்களா, அதான் நினைவூட்டலுக்கு இப்படி சில டூல்ஸ் இருக்குது, அதுக்காக சொன்னேன். அப்போ பி பிரிவில் இருக்கக்கூடிய அணிகள் சென்னை அப்படி வச்சுருக்கலாம், சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், குஜராத், பஞ்சாப் ஆகிய அணிகள் பி பிரிவில். ஏ பிரிவில் இருக்கக்கூடிய அணி தனது அணிகளுடன் ஒரு முறை போகுது. 5 டீம் இருக்கும். அப்போ 5 டீமும் மாறி மாறி போனால் ஒரு டீமுக்கு 4 போட்டி அந்த ஏ பிரிவோடு வரும். அதே ஏ டீமில் உள்ள அணிகள் பி பிரிவில் உள்ள அணிகளோட மோதிக்கு 2 போட்டிகள். அப்போ 5 டீமோட மோதும் 10 போட்டி வரும். 10 14 போட்டி, ஒரு அணிக்கு 14 போட்டி. பிறகு இறுதியில் பிளே ஆஃபுக்கு வரைக்கும் 4 டீம் வரும். மொத்தமாக 74 போட்டிகள் வரும். இதுதான் அந்த ஐபிஎல். வருகின்ற வருடங்களில் அது 98 போட்டிகளாக மாற இருக்கின்றது வேறு கதை, அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்கிறேன். இப்படி தான் அந்த டீமுகள் பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன. அதை நினைவில் வச்சுக்கின்றா சரி. திரும்பருக்கா நினைவுபடுத்தி விடுறேன், ஏ பிரிவில் இருக்கக்கூடிய அணிகள் மும்பை, கொல்கத்தா, டெல்லி, அதே போல் எங்களது லக்னோ அணி இருக்கின்றது, ராஜஸ்தான் அணி இருக்கின்றது ஏ பிரிவில். பி பிரிவில் இருக்கக்கூடிய அணிகள் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், குஜராத், பஞ்சாப் ஆகிய அணிகள் பி பிரிவில் இருக்கிறது. இந்த அணிகளுக்கு இடையில் தான் ஏ பிரிவில் உள்ள அணிகள் தங்கள் அணிகளோட மோதும் 4 போட்டி, அதே போல் பி பிரிவில் உள்ள அணிகள் தங்கள் அணிகளோட ஒவ்வொரு போட்டியில் மோதும் 4 போட்டி, எதிரணிகளோடு இவரண்டு போட்டிகளில் மோதும். அப்போ 14 போட்டிகள் ஒரு அணி விளையாட வேண்டி வரும். இப்பொழுது வெண்பா விரும்பி கேட்ட பாடல். காத்திருக்கும் நேர்களை இந்த பாடலை தொடர்ந்து இணைக்க இருக்கின்றோம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த பாடலுக்கு நுழைவோம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் நிர்மலா படிக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம் நிர்மலா, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓம் நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பழைய பாட்டுகள் எல்லாம் போட்டு குழந்தைகள், உங்களுக்கும் அறியறந்தான் எல்லாத்தையும். உங்களால் நீங்கள் வந்தாலே எல்லாம் அறிந்து கொள்வோம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. எனக்கு வந்து புந்த வீடு படத்துல இருந்து செந்தாமரையே செந்தே நிதல்.
0: செந்தாமரையே நல்ல பாடல.
1: ஓமம்
0: சும்மா அந்த காலத்துல வீதி வீதி எங்கு மொழித்தோ இந்த பாடல்.
1: ஓமம்
0: ஏம் ராஜாக்கு ஒரு பெருமை சேடி தந்த பாடல். நன்றி நிர்மலா.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ சந்திரன் வணக்கம், நீங்கள் எப்படி?
2: ரொம்ப நலமா மாற்றியா இருக்கும் பாசர்ட்டு. இப்ப நிறைய இடங்களில் நிறைய இடங்களிலிருந்து பாசனுடைய குரல் ஒளிபரப்பாகி சென்றிருக்கின்றது.
0: அப்படி
2: கலையம் மாறி மாறி அடுத்தது வியாபாரத்து சாவனம் கேட்கலாம். பாசன் குரல் கேட்கலாம், எங்க கேட்டோடனே எங்களுக்கு ஒரு நாடு பிடிப்பு கொஞ்சம் கூட ஓடும். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டால், அது அந்த ராணி வந்து வேற ஒரு வேற இல்லை சீஎம் மாறுறான்.
0: நன்றி நன்றி
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905-270-8800 உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: அந்த பாடல் ரவிசங்கர் விருப்பத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.